0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ். பேக் நவ் நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
0: ஹாய், நான் காஃபி.
2: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
3: ஹாய், நான் தான் இயற்கை.
1: இதுல மனசோட மனசை வெல்ல போவது யாரு?
3: எங்கப்பா மனசு காணோம்?
4: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
2: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
5: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
2: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.

0: से मिले तुमने
1: रोलेक्स रोलेक्स
2: सर
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்ரா

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும்,

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஆனா எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
2: நினைக்கிறேன்
4: இதோட உனக்கும் எனக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் கட்டு. நான் கிளம்பி இந்தியா போறேன், நான் இந்தியால இருந்து வீக்கெண்ட் ஷோ தான் பண்ணுவேன், அப்ப கூட நான் உன் கூட ஷோ பண்ண மாட்டேன். முடிஞ்சு, தனியாவே பண்ற
3: ஈவினிங். போகாத, போயிட்டியா? அப்ப 4 மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா? ஓகே ஓகே, பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங், ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Burjman Lennadakavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathil irundhu ungalukkaga Dubaiil. Annathangam Gold and Diamonds, Karama Center, Dubai.
3: Nekana, 91 pode.
0: Enadhu? 90s not out.
6: 90s not out.

அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி. We'll be back after a short commercial break.

பிரகாஷா, விரக நரக ஸ்ரீ ரட்சகமாலா, எத்தனை முறை நான் ஏங்கிச்சாவே, இத்தவணை என ஆட்கொள்வாயா, சூடிய வாடலை சூடிய வாக்கள வாடிய சிந்தை திரும்பத்தா, பூதகியாக பணித்திடுவாயா, பாவை விரகம் பருகிடுவாயா, ஆயர்தம் மாயா நீவா, ஆயர்தம் மாயா.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும்.
1: அர்த்தமாயிட்டாச்சா? 89.4.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: அப்புறம் சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
4: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: मुझे कैसे बुलाया तुमने?
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு FM காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
5: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
6: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
7: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
6: மற்றும் சனிக்கிழமைகள்ல இரவு 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 மில்லியன் திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 மில்லியன் திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
8: இப்பவே உங்க டிக்கெட்டை வாங்குங்க.
6: Brought to you by The Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music. You are listening to 99.4 Tamil FM. Tamil FM. Tamil FM.
1: என்னப்பா என்ன கிட்டு இருக்க கண்ணாமூச்சியா
2: தமிழ் எஃப்எம்ல

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: VNCT Global in Abu Dhabi summer discount villa sales
2: 20 lakhs to 40 lakhs varaikum price discount
3: Chennai oda top 5 locations ECR OMR Porur Pammal Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga yes 2 BHK ku 20 lakhs discount 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount kudave 15 years free maintenance and free rental support
4: in the discount sales event coming Sunday July 26th Sunday 10 AM to 8 PM Ramada Hotel Cornish Abu Dhabi la nadakkudhu call 050-116-8848
5: 1 lakh illa 2 lakhs illenge 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects
6: Sirthayum Tamili Oli

நேயர்கள் வளமிக்க முழமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: அண்ணாச்சி, குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: We'll be back after a short commercial break.
2: ALD Properties in 4th ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்டை புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: அண்ணா
2: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
2: மேடம் ஒரு நிமிஷம்.
4: எஸ்.
2: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
4: ஹா, நல்லா தெரியுமே.
2: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
4: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
2: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
4: எது, மதுவா?
2: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலிவா சுண்டி இழு பாண்டி அப்படி பாடுவாங்களே.
4: ஓ மை காட், யார் அவரு?
2: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
4: டாம் இட்.
5: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் ஆர்ஜே மது.
4: அப்படிங்க.

0: தமிழ் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயுட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, டிஐபி மற்றும் சிலிக்கன் ஓயாசிஸ். கால் 0588204172.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: டே ஆண்டனி தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன், பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிட்டா ராஜா.

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அப்புறம் சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: மண்டே டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought you by ALD properties. வெறும் 999 திரம்ஸ் பே பண்ணி திருச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. Co-sponsored by
0: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 திரம்ஸ் இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.
2: நிக்கனா 91 போடு.
3: என்னது
2: 90s not out.
1: Brought to you by உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ்
4: தான்.
5: எட்டு மணி.

0: कैसे बुलाया तुमने?
1: रोलेक्स रोलेक्स
2: सर जस्सा
3: இதோட பெஸ்ட் என்டர்டெயின்மென்ட்டா ஒரு எஃப்எம் காட்றவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மென்ட்டா.

0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2 to 4 PM on 89.4 தமிழ் FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: அடுத்த 30 million AED கிராண்ட் பிரைஸ் வின்னர் ரெடி.
3: இப்போ வெறும் 5 வாரத்துக்குள்ள 2 பேர் 30 million திர்ஹாம்ஸ் ஜாக்பாட்டை வின் பண்ணிருக்காங்க. அடுத்த வின்னர் நீங்களாவும் இருக்கலாம். லக்கி டே டிரா ஒவ்வொரு புதன்கிழமை மற்றும் சனிக்கிழமைகள்ல 9:30 நடக்குது. இன்னும் ஒரு 30 million திர்ஹாம்ஸ் கிராண்ட் பிரைஸ் மற்றும் 5 million திர்ஹாம்ஸ் செகண்ட் பிரைஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இந்த சான்ஸை மிஸ் பண்ணிடாதீங்க.
2: இப்பவே உங்க டிக்கெட்ட தி UAELottery.ae ல வாங்குங்க.
3: Brought to you by The Game LLC. Licensed by GCGRA for 18 and above only. TNC apply.

0: ஓகே சோ வந்து பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்கோம். சோ வேன் சிட்டி குளோபலுடைய ஈவெண்ட் வந்து போன வாரம் துபாயில் நடந்தது, கரெக்டா? செம்மையா உங்களுக்காக வந்து 2 BHK 20 lakh டிஸ்கவுண்ட், 3 BHK 30 lakh டிஸ்கவுண்ட், 4 BHK 40 lakh டிஸ்கவுண்ட். அது துபாய் தொடர்ந்து இந்த வாரம் அபுதாபி கார்னிஷ்ல இந்த இவெண்ட் வந்து மறுபடியும் பண்ணுறாங்க. பிகாஸ் அபுதாபியில் இருக்கிற நம்ம லிசனர்ஸ்க்காக, ஏன்னா சில பேருக்கு வந்து அபுதாபி டு துபாய் தூரமாக தெரியலாம், அதனால் நீங்கள் அங்கேருந்து ஏன் நாங்களே உங்ககிட்ட வரோம் அப்படின்னு சொல்லிட்டு விஎன்சிடி இந்த வாரம் இங்கே வராங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, 0547673111 அந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்கள், 0547673111 திஸ் இஸ் த நம்பர். ஸோ அதனால் 26th வரப்போகிற 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை இந்த ஈவெண்ட் வந்து சந்தோஷமாக ஈடேறும். எனவேஸ் ப்ரோ, வெல்கம் பேக்.
1: எஸ் ப்ரோ, அட் அனதர் பிளாக் பஸ்டர் ஈவெண்ட். ஆஃப்டர் லாங் டைம் அபுதாபியில் நம்ம இந்த ஈவெண்ட் பண்ண போகிறோம். அண்ட் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஐ திங்க் இந்த வருஷம் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமே இது இஸ் த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் நினைக்கிறேன் இந்த செவன் மந்த்ஸில் இது வந்துட்டு. பிகாஸ் ஏன்னா துபாயிலே பேக் டு பேக் ஈவெண்ட்ஸ் அப்புறம் நம்ம ஷார்ஜாவில் பண்ணிட்டதுனால அபுதாபி நம்ம பண்ணவே இல்லை. அண்ட் அபுதாபி மக்களே, உங்களுக்காண்டி எங்கள் ஆனிவர்சரி சேல் மிஸ் பண்ணிட்டோம் உங்களை மீட் பண்ணுறதுக்கு. அண்ட் இப்போ இந்த டிஸ்கவுண்ட் சேலில் அந்த ஆஃபரோடய உங்களை மீட் பண்ண போகிறோம். So, 2 bedroom வாங்கினீங்கன்னா 20 lakh, 3 bedroom வாங்கினீங்கன்னா 30 lakh and 4 bedroom வாங்குறீங்க. குறிப்பா சென்னை ECR OMR இந்த ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். அதுக்கடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொடுக்கக்கூடிய கோயம்புத்தூர் மதுரை ப்ராஜெக்ட்ஸாக இருக்கலாம். இங்கே இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிலையும் ப்ரீமியம் வில்லாஸை இந்த பிக்கஸ்ட் டிஸ்கவுண்ட் சேல் ஆஃபரோட நீங்கள் வாங்கி புக் பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு இந்த உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் காத்துட்ருக்குன்னு தான் சொல்லுவேன். பிகாஸ் ஏன்னா இந்த ஈவெண்ட்டில் ஒரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆஃப்டர் லாங் டைம் இருந்தனால பேங்கர்ஸையும் நாங்கள் இன்வைட் பண்ணியிருக்கோம், எங்களோட ஹோல் டீம் அங்கே இருக்க போகிறாங்க. அண்ட் இந்த ஈவெண்ட்டில் நீங்கள் புக் பண்ணும்போது அப்பார்ட் ஃப்ரம் இந்த டிஸ்கவுண்ட்ஸை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய ஆஃபர் எப்படி இருக்கும்னா, எந்த வில்லா புக் பண்ணாலும் 15 years கான மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ அண்ட் 15 years கான ரெண்டல் அசிஸ்டன்ட் சப்போர்ட்டையும் நம்ம வந்து உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்க போறோம். ஸோ அதனால கண்டிப்பா நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஈவெண்ட். அபுதாபியில் ஆஃப்டர் 7 months அப்புறம் நடக்க போற இந்த ஒரு கிராண்டியர் ஈவெண்ட்ல ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு VN Stadium மீட் பண்ணுங்க. ரம்பதா கார்னிஷ்ல தான் வழக்கமா நம்ம பண்ண போற ஈவெண்ட் ஹால்ல தான் நடக்க போகுது. ஆக்சுவலா அது வந்து வித் ஆல் அப்ரூவல்ஸ் இன் பிளேஸ் வி வாண்ட் டு இன்வைட் யூ ஃபார் திஸ் ஈவெண்ட். மீட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு பிடிச்ச சூப்பரான விழாவை அபுதாபிலேருந்தே புக் பண்ணுங்க.
0: ஓகே, ஸோ என்னென்ன ப்ராப்பர்ட்டி டீட்டெயில்ஸ் எல்லாமே அடுத்த 1 hour உங்களுக்கு அப்படியே ஃப்ளோ ஆகும். மீன் வைல் கால் தம் 0547673111. அஸ் சிம்பிள் அஸ் தட். பாட் வருது, கேட்டு முடிங்க. திஸ் இஸ் 89.4 தமிழ் FM. தமிழ் 89.4.

0: வெல்கம் பேக். பிஎன்சிடியுடைய சூப்பரான ஈவெண்ட் வந்து போன வாரம் துபாயில் நடந்தது. பாக்ரிஜ் ஹோட்டலில் போன வாரம் துபாயில். ஸோ இப்போ வந்து அபுதாபியில் அபுதாபி கார்னிஷில் ரமதா ஹோட்டலில் இந்த வாரம் அதே 20 lakh to 40 lakh டிஸ்கவுண்ட் வரைக்கும் உங்களுடைய ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எடுத்துகிட்டு வராங்க. வித் 15 இயர்ஸ் ஆஃப் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டலோட ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணுன்னா மெயின்டெனன்ஸ் ரெண்டெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? இதெல்லாம் பிஎன்சிடியே அரேஞ்ச் பண்ணி தருவாங்க. ஃபார் மோர் டீட்டெயில்ஸ் கால் தம் அட் 0501168848. ஓகே, 0501168848 அவ்வளோதான் நம்பர். அப்புறம் இப்போ 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட்டு நிறையா சொல்லியிருக்கீங்க, அது என்ன மேட்ரு?
1: சரி, நம்ம ஆனிவர்சரி சேல போய் அப் டு 30 to 35 lakh வரைக்கும் நம்ம கார் அந்த ஆஃபர்லாம் கொடுத்தோம். கண்டிப்பாக அது வந்து வி ஆர் நாட் ஏபிள் டு ரீச் டு அபுதாபி தட் டைம், நம்ம அதை பண்ண முடியல. பட் நிறைய பேர் அங்கேருந்து என்கொயரி பண்ணியிருந்தாங்க. பட் ஒன் ப்ராப்ளம் என்னன்னா அவங்களால வந்து இந்த ஈவெண்ட்டில் வந்து அட்டன் பண்ணி பார்ட்டிசிபேட் பண்ண முடியல, பிகாஸ் அந்த ஒரு நாள் தான் லீவு. அதில் நான் அபுதாபிலேருந்து வந்து அட்டன் பண்ணி போயிடுறது இட் பி வெரி சேலஞ்சுன்னு சொல்லிட்டு தான் நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. அண்ட் நம்மளோட ஸ்டாக் எல்லாமே 20-25 lakhs இந்த ஸ்மால் ஸ்மால் ப்ராஜெக்டாக லான்ச் பண்ணுறதுனால நம்ம ஒரு துபாய் ஈவெண்ட் பண்ணும்போது ஒரு ஷார்ஜா ஈவெண்ட் பண்ணும்போது மேக்ஸிமம் புக்கிங் ஆகும்போது சரி அடுத்த ஈவெண்ட்ல பிளான் பண்ணலாம் அடுத்த ஈவெண்ட்ல பிளான் பண்ணலாம் சொல்லி சொல்லியே கிட்டத்தட்ட 7 months அபுதாபி நம்ம மிஸ் பண்ணிட்டு இருக்கோம். அதனாலதான் இந்த தடவை இந்த ஒரு டிஸ்கவுண்ட் சேல்ல டெஃபினட்டா நம்ம அபுதாபியில் ஆர்கனைஸ் பண்ணணும் சொல்லிதான் பேங்கரோடையும் விஎன்சிடி குளோபலும் சேர்ந்து உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்றோம். அப்படி ஆர்கனைஸ் பண்ணும்போது சும்மா ஒரு மினிமலிஸ்டிக்கா ஒரு புது லான்ச்சர்ஸ் ஒரு ஆஃபர்னு போகாம மேக்ஸிமம் ஆஃபரோட போன்றக்காண்டி தான் நீங்க 2 bedroom வாங்கும்போது 20 lakh rupees, 3 bedroom வாங்கும்போது 30 lakh, அண்ட் 4 bedroom வாங்கும்போது அப் டு 40 lakh rupees வரைக்கும் டிஸ்கவுண்ட் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். இது ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து அபுதாபியில் இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரீமியமான டிஸ்கவுண்ட் ஆஃபரில் எல்லா வில்லாஸுமே இது வந்து இந்த வில்லாக்கு தான் அப்ளிகபிள் அந்த ப்ராஜெக்ட் தான் அப்ளிகபிள் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இப்போ புத்தம் புதுசாக லான்ச் பண்ண பெவலி ஹைட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி பாம் ஷோராக இருக்கலாம், இல்லை பாம் பீச்சாக இருக்கலாம், இல்லாட்டி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எனி ப்ராஜெக்ட் தட் யூ ஆர் லுக்கிங் ஃபார் சென்னை ஈசிஆர், சென்னை ஓஎம்ஆர் அண்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் பம்மல் போரூர் அண்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸலண்டான லொக்கேஷன் விச் இஸ் கோயம்புத்தூரில் சிங்கானல்லூர் இல்லை மதுரையில் இருக்கலாம், எல்லா ப்ராஜெக்ட்லையுமே இந்த ஆஃபர் பெனிஃபிட் ஸ்கீம்ஸ் உங்களுக்கு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். ஆக்சுவலாக வந்துட்டு எண்ட் டு எண்ட் உங்களுக்கு வந்துட்டு லோன் சப்போர்ட் ரெண்டல் சப்போர்ட் 15 years ஃப்ரீ மெயின்டெனன்ஸோட இந்த ஆஃபரில் உங்கள் வில்லாவை புக் பண்ணுறதுக்கு நீங்கள் அபுதாபி இல்லை ருவாய்ஸ் இல்லை நியர்பை அலைனில் இருக்கீங்கன்னா மிஸ்ஸே பண்ணிடாமல் இந்த ஈவெண்ட்டுக்கு வாங்க. உங்களுக்கு இந்த ஈவெண்ட் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதை தாண்டி உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஐடியாலஜி வந்து டீட்டெயிலாக கிடைக்கும். அண்ட் எங்களோட ஆனிவர்சரி சேலில் ஜூன் மாதம் துபாயில் நிறையா சார்ஜாலி நிறையா நாங்கள் ஈவெண்ட்ஸ் பண்ணோம், நிறையா ஆஃபர் கொடுத்தோம், புக் பண்ணோம். அந்த ஒரு ப்ரீமியம் ஆஃபர் தான் உங்களுக்கு உங்களை தேடி நம்மளோட அபுதாபிக்கே வருதுன்னு வச்சுக்கோங்க. பிகாஸ் ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரி ஆஃபர் இஸ் நாட் எவ்ரி மந்த் எவ்ரி டைம் இஸ் பாசிபிள், பட் இந்த மாதிரி ஒன் டைம் இந்த சம்மர் சேலில் இந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் போது அபுதாபியில் இருக்கவங்க மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. அண்ட் கால் பண்ணுங்க விஎன்சிடி டீமுக்கு, ஒரு அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணுங்க, வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வில்லாஸை சூப்பராக அபுதாபிலேருந்தே புக் பண்ணுங்க.
0: ஓகே, ஸோ நம்பர் வந்து மறுபடியும் நான் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் நம்பர், 0501168848. ஓகே, 0501168848. இன் ஷார்ட் 0501168848. ஓகே, அபுதாபி கார்னிஷ் இந்த வாரம் எத்தனாந்தேதி திரும்ப கரெக்டாக பார்த்துட்றேன், வெயிட் 26ஆம் தேதி அபுதாபி கார்னிஷில் இருக்கிற ரமதா ஹோட்டல், அவ்வளோதான். த ரெஸ்ட் யூனோ, இன்னும் நிறைய டீல்ஸ் இருக்குது, கேட்டு வரதுக்குள்ளே பாட்டு கேளுங்க. யோ லிசனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம்.
2: இது ஒரு கனவா? இது ஒரு கனவா?
3: கனவா இல்லமா, நிஜம்தான்.

89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸின் 4வது ஆண்டு

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: புக் படிக்கணும்னு ஆசையா இருக்கு, ஆனா புக் ஓபன் பண்ணாலே தூக்கம் தூக்கமா வருது. எனக்கு யாராவது கதை சொல்றீங்களா?
2: கதை தானே சொல்ல, நான் ரெடி. கேக்க நீங்க ரெடியா? லவ் ஸ்டோரி? ஹா. ஹாரர்? ஹா. சஸ்பென்ஸ் த்ரில்லர்? ஆ த்ரில்லர். அப்போ எல்லா ஸ்டோரியுமே சொல்வீங்களா? எல்லாமே சொல்லுவேன்.
3: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா, சாட்டர்டேஸ் 2-4 PM on 89.4 தமிழ் FM.

0: வெல்கம் பேக். விஎன்சிடியுடைய சூப்பரான ஒரு இவெண்ட் வந்து இந்த வாரம் அபுதாபி கார்னர்ஸில் நடக்குது, ஓகேவா? ஸோ அதனால் 26ஆம் தேதி நீ என்ன பண்ணுறீங்களோ ஏது பண்ணுறீங்களோ எனக்கு தெரியாது. அபுதாபி கார்னர்ஸில் ரமதா ஹோட்டலுக்கு போயிடுறீங்க, ஏன்னா வந்து எனக்கு தெரியும் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையிலலாம் விஎன்சிடியுடைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து அங்கே லைன் பண்ணுறாங்க. உங்களுக்கு வந்து சென்னை ஆர் கோயம்புத்தூர் ஆர் மதுரை ஆர் வேர் எவர் யூ வாண்ட் டு பை அ வில்லா ஃப்ரம் விஎன்சிடி, ப்ளீஸ் கோ. பட் பிஃபோர் தட் ஒரு கால் பண்ணிடுங்க இந்த நம்பருக்கு, அப்பாயின்மெண்ட் இந்த டைமில் வரேன் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிக்கிங்க. 050-116-8848, ஓகே, 050-116-8848, அவ்வளோதான் ப்ரோ. இப்போ அப் டு 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் இருக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து சென்னையில் இருக்கிற எல்லா ப்ராஜெக்ட்ஸுக்குமே வந்து இந்த ஸ்கீம்லாம் அந்த ஆஃபர் அப்ளிகபிளா, ப்ளஸ் வந்து இஸ் இட் குட் டைம் டு இன்வெஸ்ட் இன் சென்னை ரைட் நவ?
1: கண்டிப்பாக ப்ரோ. பட் சி, இப்போ நீங்கள் வந்து ECR OMR ப்ராப்பர்ட்டிலாம் வாங்கணும்னா ஜென்ரலாக மித்த டைத்தில் நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு 15 lakh அதிகபட்சம் ஒரு 20 lakh டிஸ்கவுண்ட் கிடைக்குது. அப்படின்னா இந்த தடவை இந்த மாதிரி ஈவெண்ட்ஸில் பண்ணும்போது நீங்கள் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 3-bedroom வாங்குறீங்கன்னா யூல் கெட் அப் டு 25 lakh டு 30 lakh, 30 lakh டிஸ்கவுண்ட். அது போக உங்களுக்கு ஃபர்னிஷ்ட் ஆஃபர் அதுன்னு இருக்கும் ECR OMR ப்ராப்பர்ட்டிக்கு. இதே ECR OMR நீங்க 4-bedroom வாங்குறீங்கன்னா யோசி பாருங்க, 40 lakh பிரைஸ் பெனிஃபிட்டோட எடுக்கிறீங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க, எப்படிங்க நீங்க வந்து இதை சொல்றீங்க? நீங்க வந்து நான் நிறைய இடம் இதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன். பிரைஸ்ல வந்துட்டு நிறைய வந்துட்டு ஹைப் பண்ணி லோ பண்ணுவாங்களா அந்த மாதிரிலாம் சொல்லும் போது, சி, இந்த லேண்ட் எல்லாமே கிட்டத்தட்ட 2005-2010 எங்க கம்பெனி வந்து சோர்ஸ் பண்ணி ஐடென்டிஃபை பண்ணி வச்சு இப்போ அதுல வந்து நாங்க வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்கும்போது இதுக்கு இந்த டிஸ்கவுண்டை ஈஸியாவே எங்களால ப்ராசஸ் பண்ணி கொடுக்க முடியும். இப்போ இந்த லேண்ட் யோசிச்சு பாருங்க, இப்போ ரீசென்ட் டைம்ல 2020 அப்புறம் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த லேண்ட் பிரைஸே ஜாஸ்தியா இருக்கும் போது இவ்வளவு விதமான டிஸ்கவுண்ட்ஸ்ல பிளே பண்றதுலாம் இட் இஸ் நாட் ஈஸி ஆக்சுவலா. அதனாலதான் எப்பயுமே சொல்லுவேன், லேண்டை வந்து நீங்க எவ்வளவு கிலோ முன்னாடி லேண்ட் ஓனர்ஷிப்போட வாங்கி வைக்கிறீங்களோ அது வருஷங்கள் ஆக ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா இட் பிகம் அ ப்ரெஷியஸ் கோல்டு தான் உங்களுக்கு. பிகாஸ் ஏன்னா நீங்க வாங்கும்போது 20 வருஷத்துக்கு முன்னாடி ECR லேண்ட் வந்து பாத்தீங்கன்னா 300-400 பர் ஸ்கொயர் ஃபீட் இருந்துச்சு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா 4500-5000 போயிட்டு இருக்காங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட். OMR-ல சொல்லவே வேணாம், அன்னைக்கு வந்து வாங்கிக்கோங்க 1 lakh ஒரு சென்ட், 2 lakh ஒரு சென்ட், 1999-2000 அந்த டைப்ல ஆக்சுவலா வந்து. இன்னைக்கு 25 years பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாமே கண்ணா பின்னான்ற பிரைஸ் இன்க்ரீஸ். ஏன்னா லேண்ட் ஓனர்ஷிப்போட ஒரு இன்வெஸ்ட்மெண்டே பண்ண முடியாது அந்த அளவுக்கு ஒரு பூம்ல இருக்கும் போது. அண்ட் கமலா தியேட்டர் இஸ் வாஸ் 1975 ஸ்டார்ட் பண்ண ஒரு தியேட்டர் 50 years முன்னாடி ஆக்சுவலா. லேண்ட் பர்ச்சேஸ் பண்ணும் போதே பார்த்தீங்கன்னா கமலா தியேட்டர் வாங்கும்போது 1975 யோசிச்சு பாருங்க, எதுவுமே இருக்காது. ஒரு கேட் மட்டும் தான் ஐயா விஎன்சிடி ஐயா சொல்லுவாங்க, ஒரு கேட், அந்த கோடம்பாக்கம் ரயில்வே ஸ்டேஷன் ஒரு கேட் மட்டும் தான் இருக்கும். அதை தாண்டி போனால் ஒரு லேண்ட், அங்கே போய் என்னையா வாங்க போற நீ செட்டியார யோசிச்சு பண்ணியா அப்படின்னு சொல்லி தான் அவருக்கு அட்வைஸே கொடுத்துருக்காங்க நிறைய பேர் ஆக்சுவலாண்ட் 1975 ஆக்சுவலாண்ட் ஓகேங்களா. பட் ஆனால் அவங்க ஒரு விஷனரி, அந்த காலத்தில் இருந்த எல்லா பெரியவங்களுமே ஒரு விஷனரி, இல்லை நான் வாங்கி பண்ணுவேன் தொழில் பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சு இன்னைக்கு 50 வருஷமா அந்த தியேட்டர் வந்து இன்னைக்கு வந்து 50 வருஷம் தாண்டி நீங்க போயிட்டு இருக்கு. யங்ஸ்டர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இனோவேஷன் நம்ம நிறைய பண்ணி தான் பண்றோம். பட் யோசிச்சு பாருங்க, அன்னைக்கு வாங்க லேண்ட் பிரைஸுக்கும் இன்னைக்கு இருக்க லேண்ட் பிரைஸுக்கும் இட் இஸ்
0: அபுதாபி கார்னர்ஸ்ல இருக்கிற ரமதா ஹோட்டல் சண்டே 26ஆம் தேதி எல்லாத்தையும் சொல்லிட்டேனா? இன்னும் இருக்குது, டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது, டவுட் இருக்குது வந்து கேட்பேன் நான். நானும் பிரபா இங்கே தான் இருக்க போகிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு. யூஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் 89.4.

0: 89.4. We'll be back after a short commercial break.
1: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
2: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரெடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
3: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
0: தமிழ் 89.4.

0: வெல்கம் பேக். விஎன்சிடியுடைய சூப்பரான ஒரு ஈவெண்ட் வந்து இந்த வாரம் அபுதாபியில் அபுதாபி கார்னிஷ்னா ரமதா ஹோட்டலில் நடக்க போகுது. காலையில் 10:00 நைட்டு 10 மணி வரைக்கும் விஎன்சிடி டீம் உங்களுக்காகவே காத்திருப்பாங்க. ஸோ விஎன்சிடி இஸ் நோன் ஃபார் தியர் அல்டிமேட்லி அமேசிங் ப்ராஜெக்ட்ஸ் இன் சென்னை, மதுரை அண்ட் கோயம்புத்தூர் லொக்கேஷனில். ஸோ இப்போ வந்து அவங்களுடைய புது புது ப்ராஜெக்ட்ஸில் இருக்கிற பெரிய பெரிய ஸ்கீம்ஸ் பற்றிலாம் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அப் டு 40 lakh வரைக்கும் டிஸ்கவுண்ட் வந்து உங்களுக்காக கிடைக்கும். இதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ இதில் ஃப்ரீ மெயின்டெனன்ஸ், 15 இயர்ஸ்க்கு ஃப்ரீ மெயின்டெனன்ஸ் அண்ட் ஃப்ரீ ரெண்டல்னு ஒரு மேட்டர் ஒன்று இருக்குது, அதை பற்றி இந்த பிரபா கிட்ட கேட்போம். பட் அதுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடியே தெரியுண்டா அப்படின்னா, ப்ளஸ் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா, கால் தம் அட் 0501168848 0501168848. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ இந்த ரெண்டல், அதுக்கப்புறம் 15 இயர்ஸ் ஆஃப் மெயின்டெனன்ஸ், அது எப்படி ப்ரோ? அண்ட்
1: ப்ரோ இதில் ரொம்ப சிம்பிள், எந்த ப்ராப்பர்ட்டி நம்ம ஒரு என்ஆர்ஏ அந்த இன்வெஸ்ட் பண்ணும்போது அதில் ஒரு ரெவன்யூ ஜென்ரேஷன் கண்டிப்பாக எதிர்பார்ப்போம். அதுவும் நம்ம ஒரு அப்பார்ட்மெண்ட் வாங்கும் போதே நம்ம வந்து அதில் வாடகைக்கு வருமா எல்லாமே யோசிக்கும் போது, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்குள்ள நம்ம கொடுக்க போகிற ப்ரீமியம் ஹவுசஸ் உங்களுக்கு ஆக்சுவலாக அது வந்துட்டு. அண்ட் அதுலேயும் வில்லா கம்யூனிட்டி, இப்போ கோயம்புத்தூர்லாம் பார்த்தீங்கன்னா ப்ராப்பர் சிட்டி உங்களுக்கு சிங்கநல்லூர்லேயே இருக்கும் ஆக்சுவலாக வந்துட்டு. தென் ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் ஜோன், பீச் ஓரியன்டாக பார்க்குறவங்களுக்காண்டி பாம் ஷோர், பாம் பீச், இந்த மாதிரி வில்லாஸ்லாம் நம்ம வச்சிருக்கோம். பீச் பிள்ளை அடிச்சிருக்கோம். தென் உங்களுக்கு ஓஎம்ஆர், இட்ஸ் கம்ப்ளீட்லி எஜுகேஷன் அண்ட் ஹாஸ்பிட்டல், ஒரு ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரெசிடென்ஷியல் ஹப்ல இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியில் நீங்கள் வாங்கும்போது இதுக்கான ரெண்டல் கண்டிப்பாக நம்ம ஒரு என்ஆர்ஏ இருக்கும். நான் வந்து அடுத்த ஒரு 5 இயர்ஸ் 10 இயர்ஸ்லாம் யூஸ் பண்ண போறேன்னா, இப்போ நீங்கள் போய் அதை யூஸ் பண்ணுறது பதிலாக அதை வாடகைக்கு விட்டு அதுலேருந்து ரெவன்யூ நம்ம எடுத்துக்கிறோம். அது நம்ம இஎம்ஐ பே பண்ணுறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நீங்கள் ஒரு ப்ரீமியமான ஒரு வில்லாவை எடுத்து இன்வெஸ்ட் பண்ணும்போது அதுக்கான ரெண்டல் சப்போர்ட் அப் டு 15 இயர்ஸ்க்கு விஎன்சி குளோபல் அண்ட் ப்ராப்ஸி கம்பெனிஸ் மூலமாக உங்களுக்கு நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் ஆக்சுவலாக வந்துட்டு. அண்ட் அதுக்குரிய ஏஜென்சி கம்பெனிஸ் இருக்காங்க, அவங்களையும் டைப் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறோம் ஆக்சுவலாக. அதே மாதிரி தான் ஹோம் லோன் உங்களுக்கு, அண்ட் 80-90% கேரண்டிட்டா நம்ம வந்து லோன் ஃபண்டிங் கொடுக்க முடியும். அதுக்கேற்ற இன்ட்ரெஸ்ட் பிளான் என்ன, இஎம்ஐ பிளான் என்ன, இதையும் நம்ம வந்து வெரிஃபை பண்ணி உங்களோட எலிஜிபிலிட்டி ஏற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி கொடுக்குறோம். தேர்ட் திங், மெயின்டெனன்ஸ். ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறோன்னா அதை யார் மெயின்டைன் பண்ணுவாங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும், அந்த மாதிரியான டவுட்ஸ் அண்ட் கிளாரிஃபிகேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ஃபாலோ பண்ணி அப்டேட் பண்ணுறதுக்கும் தெர் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் டீம், இல் பி சப்போர்ட்டிங் யூ என் டு என் ஃபெசிலிட்டிஸோட. நம்ம ரெண்டல் சப்போர்ட்டும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அண்ட் மெயின்டெனன்ஸ் சப்போர்ட்டும் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். இது வந்து சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே விஎன்சி குளோபல் ரெடி பண்ணுறோம். நிறைய பேர் எங்கிட்ட கேட்பாங்க, நீங்கள் திருச்சி பண்ணுறதில்ல, சேலம் பண்ணுறதில்ல, தஞ்சாவூர் திருநெல்வேலாம் ஏன் பண்ணுறதில்லன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஒரு சப்போர்ட் எங்களுக்கு எங்கே கிடைக்குதோ, விச் இஸ் இப்போ திருச்சியில் நாங்கள் இன்னும் அந்த மாதிரியான ரெண்டல் கம்பெனிஸ் ஐடென்டிஃபை பண்ண முடியல, தஞ்சூர்ல, திருநெல்வேலியில, சேலத்தில், இங்கெல்லாம் வில்லாக்கான ரெக்கமெண்ட் ஜாஸ்தி இருக்கு ஆக்சுவலாக வந்து. பட் ஆனால் இன்வெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு எப்படி ரிட்டர்னாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கொடுக்கணும், அதில் எப்படி ரெண்டல் கொண்டு வரணும், எப்படி நம்ம வந்து மெயின்டைன் பண்ண முடியும், இந்த சப்போர்ட் லிங்க் இருக்க வரைக்கும் கிடைக்காத வரைக்கும் நம்ம அங்கே வில்லா பண்ண முடியாது ஆக்சுவலாக. பட் சென்னை, கோயம்புத்தூர், மதுரையில் தேங்க் காட் வி ஹாவ் அவர் ஈகோ சிஸ்டம் இஸ் ரெடி, நெட்ஒர்க்கிங் பார்ட்னர்ஸ் ஆர் ரெடி. ஸோ அந்த வகையில் இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே உங்களுக்கு பெஸ்ட் சர்வீஸ் பெனிஃபிட்டோட உங்கள் வில்லாவை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு விஎன்சி குளோபல் உங்களுக்கு என் டு என் சப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது கால் பண்ணி இந்த அபுதாபி இவெண்ட்டுக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துட்டு வாங்க. சின்ஸ் ஆஃப்டர் லாங் பேக் பண்ணுறதுனால நிறைய பீப்பிள் வி ஆர் எக்ஸ்பெக்டிங். அண்ட் நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் எடுக்கும்போது அந்த டைம் ஸ்லாட் உங்களுக்கு இருக்கும், நீங்கள் இண்டிவிஜுவலாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ப்ராக்ரஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக உங்களுக்கு இருக்கும்.
0: ஓகே, ரொம்பவே ஈஸியாக இருக்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு கால் பண்ணும், இங்கே இருந்தால் இது எல்லாமே ஸ்டார்ட் ஆகுது. 0501168848. ஓகே, 0501168848. அபுதாபி கார்னிஷில் ரமதா ஹோட்டல் பரப்புற சண்டே 26th. ஓகே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் விஷயம் இருக்குது அது கேட்போம். கேட்டு முடியுங்க. அண்ட் லிசனிங் 89.4 தமிழ் எஃப்எம்.

0: கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: அப்புறம்
2: சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
3: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.

0: ஓகே, வேர் ஆர் தி கிளைமாக்ஸ் ஆஃப் தி ஷோ. ஷோ முடிய போகுது. ஸோ இந்த வாரம் வந்து அபுதாபியில் செம்மையாக இந்த இவெண்ட் வந்து நடக்க போகுது. அபுதாபி கார்னேஷன் ரமதா ஹோட்டல் அண்ட் 26ஆம் தேதி சண்டே. ஓகே, டு நாட் ஃபர்கெட். செவியன் சிட்டியுடைய இந்த டாப் 5 லொக்கேஷன்ஸ் சென்னையில், அதுக்கப்புறம் வந்து மதுரை, கோயம்புத்தூர், அங்கே இருக்கிற அவங்களுடைய பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ப்ராஜெக்ட்ஸ், எல்லா ப்ராஜெக்ட்ஸ்லையுமே நீங்கள் வந்து அப் டு வந்து 40 லேக் வரைக்கும் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். போன வாரம் வந்து துபாயில் நடந்தது இல்லையா, அதுதான் இப்போ அபுதாபியில் நடக்குது. ஸோ அதனால் அபுதாபியில் இருக்கிறவங்க அப்படியே கோ அண்ட் செக் திஸ் அவுட். கால் நம்பர் 0501168848 0501168848. அவ்வளோதான் ப்ரோ. இப்போ நம்ம வந்து சென்னை பற்றி, ப்ராஜெக்ட்ஸ் பற்றி, மதுரை, கோயம்புத்தூர் அண்ட் அதை பற்றியும் சொல்லிட்டு அப்படியே ஃபுல்லாக
1: எல்லாருக்குமே தெரியும். நம்ம கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா, வி ஆர் டூயிங் வில்லாஸ் இன் சிங்காநல்லூர், ஆக்சுவலாக வந்துட்டு மதுரையில் ஒத்தக்கடையில் ப்ராஜெக்ட் பண்ணுறோம். அதுவும் குறிப்பாக உங்களுக்கு வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வி ஆர் 2-3 வில்லாஸ், பெரிய சைஸில் லேண்ட் பார்க்குறவங்கனாலும் சரி, மதுரையில் பெரிய சைஸில் வில்லா பார்க்குறவங்கனாலும் சரி, நம்ம ஒத்தக்கடைக்கு முன்னாடி, அது ஹைகோர்ட் முன்னாடி மாட்டத்தாவிலேருந்து கரெக்டாக 3 கிலோமீட்டரில் வளர்ன்ற லொக்கேஷனில் வி ஹாவ் அ பியூட்டிஃபுல் வில்லா லேண்ட் அண்ட் வில்லா ப்ராஜெக்ட் அண்ட் வில்லா சைட். அதை நீங்கள் லேண்டாகவே எடுத்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். 3000 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்து லேண்டோட நம்ம வந்து வில்லா கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். கார்பரேஷன் லிமிட்டில் அண்ட் வல்லர் நகர் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட ஹைகோர்ட்டுக்கு முன்னாடியே வந்துடும், மீனாட்சி மிஷன் ஹாஸ்பிட்டல் தாண்டின உடனே மாட்டுத்தாவணிலேருந்து எக்ஸாக்டாக உங்களுக்கு 2.5 கிலோமீட்டர் லொக்கேட் ஆகிருக்கு. ஒரு ப்ரீமியம் மோஸ்ட் சைட் அண்ட் அதுவாக இருக்கலாம், அண்ட் சென்னையில் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் வில்லாஸாக இருக்கலாம். அண்ட் நிறைய பேர் 1200 கிராம்ஸ்லேருந்து 1500 கிராம்ஸ் வரைக்கும் இஎம்ஐ பார்க்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க, அவங்களுக்காண்டியே ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஆஃபர்ஸ் அண்ட் பெனிஃபிட்டோட தான் இந்த ப்ரீமியம் டிஸ்கவுண்ட் ஆஃபரோட நம்ம வில்லா இன்வெஸ்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அதனால் உங்களுக்கு லோன் சப்போர்ட், ரெண்டல் சப்போர்ட், மெயின்டெனன்ஸ் சப்போர்ட், அதோட சேர்த்து ஒரு ப்ரீமியம் டிஸ்கவுண்டோட இந்த அபுதாபி ஈவெண்ட்டில் நீங்கள் வந்து புக் பண்ணும்போது அதுக்கான எல்லா ஆஃபர்ஸையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அண்ட் டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கலாம், உங்களுக்குரிய டவுட்ஸையும் நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம். ஸோ மிஸ்ஸே பண்ணிடாது. ஒரு இண்டிவிஜுவல் வில்லா, இண்டிவிஜுவல் ஆப்பர்ச்சுனிட்டி, அதுலேயும் உங்களுக்கு வந்து எண்ட் டு எண்ட் ஃபெசிலிட்டிஸோட நம்ம அபுதாபியில இருந்தே, நம்ம ரமதா ஹோட்டலில் இந்த ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணியிருக்கோம் ஆஃப்டர் லாங் பேக், கிட்டத்தட்ட 7 மந்த்ஸ்க்கு அப்புறம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியது ஒன்றே ஒன்று தான், கால் பண்ணி ஒரு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு இந்த ஈவெண்ட் அட்டன் பண்ணுங்கள். சென்னையில் புத்தம் புதுசாக லான்ச் பண்ணிக்கூடிய ECR, OMR, ஸ்ரீபெரும்புத்தூர், பம்மல், போரூர் இருக்கிற எல்லா விலாசையும் நீங்கள் பார்க்கலாம். ஆஸ் நான் சொன்ன மாதிரி மதுரையில் இருக்கக்கூடிய 3000 ஸ்கொயர் ஃபீட் ப்ராஜெக்ட் அண்ட் உங்களுக்கு கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட்ஸையும் நீங்கள் பார்த்து உங்களுக்கு பிடிச்ச வில்லாவை நீங்கள் கோ த்ரூ பண்ணி ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் வெயிட்டிங் ஃபார் யூ. கால் பண்ணுங்கள், உங்கள் சண்டே அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் எடுத்துகிட்டு மீட் பண்ணுங்கள். நீங்கள் சாட்டர்டே ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா, துபாயில் இருக்கீங்க அப்படின்னா, சாட்டர்டே நம்ம அபுதாபி, நம்ம துபாயிலேயே நம்மளோட புர்ஜ்மானில் இந்த ஈவெண்ட் நடக்கும். ஸோ நீங்கள் சாட்டர்டே அவைலபிளாக இருந்தால் புர்ஜ்மானில் மீட் பண்ணுங்கள், சண்டே அவைலபிளாக இருந்தால் அபுதாபியில் மீட் பண்ணுங்கள், உங்கள் வில்லாவை சூப்பராக புக் பண்ணுங்கள்.
0: ஓகே, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதனால் ப்ளீஸ் கோ அண்ட் செக் ஆல் தியர் வில்லாஸ் அண்ட் கால் தம் 0501168848. Okay, 0501168848. As simple as that. So Abu Dhabi, Abu Dhabi Cornerstone இருக்கிற ரமதா ஹோட்டலில் இந்த வாரம் காலையில் 10 o'clock இந்த ஈவெண்ட் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு ஆல் யுவர் ஃபியூச்சர் வில்லா பயர்ஸ் ஃப்ரம் மெயின் சிட்டி. ப்ரோ, தேங்க் யூ ஸோ மச்.
1: தேங்க்யூ ப்ரோ. குட்
0: ஈவினிங். ஓகே, யூஆர் லிஸனிங் டு 89.4 தமிழ் FM. ஏகப்பட்ட பாட்டு வரப்போகுது. I'll see you very soon. நூறு பாட்டு பாட்டு அப்பு பெண்ணே நீ யாரோ

0: டாடி, தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேப்போம்.
1: நைன்டி ஒன்னு போடு.

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: என்னப்பா
2: என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
1: தமிழ் FM ல இன்னைக்கு 100 பாட்டு போடுறேன்.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD Properties இன் நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம், 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646. இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல்.
2: வணக்கம், நான் நினைவுகள்.
1: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
1: எங்கப்பா மனசு காணோம்?
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
5: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க. ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கண்ணுக்கு

0: அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
1: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா நூறு

உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: sé qué se podría tener.
1: Rolex. Rolex.
2: Sir. Yes, sir.
3: இதை விட பெஸ்டா என்டர்டைன்மெண்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.
4: We'll be back after a short commercial break.
5: ALD Properties in நான்காம் ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத இஎம்ஐ ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல 18 மாதம் 12 மாதம் இஎம்ஐ கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056364 3646.

0: பேரும் ஒன்னா இருந்தா தான் சூப்பர்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். Stay tuned.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட் எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும்.
7: எனக்கும் தான் ஒருத்தி இருக்காங்க.
5: போயிட்டியா அப்போ நாலு மணி நேரம் நான் மட்டும் ஜாலியா தனியா ஷோ பண்ணவா ஓகே பாய். அவ்வளவுதான், சொல்லிட்டா. சோ 4 o'clock to 8 o'clock everyday evening கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
1: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergman la nadakkavirukku. Brought to you by Annathangam Golden Diamonds. Kalai Nayamikka Nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiil Annathangam Golden Diamonds, Karama Center, Dubai.
8: What is your voice?
3: Enna pa, enna kittu

0: 89.4 தமிழ் FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். கண்ணுக்குள் நூற நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு
1: கனவா இல்லவா? நிஜம்தான், நிஜமாவே இன்னைக்கு நச்சு 100 பாட்டு இருக்கு. 100 பாட்டு

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. குட் ஈவினிங். சோ வெல்கம் வெல்கம் வெல்கம். திஸ் இஸ் ஆர்ஜே நிவேதா. அண்ட் லாஸ்ட் ஸ்டோரி ஆல்சோ உங்களை இன்ஸ்பயர் பண்ணியிருக்கு. அண்ட் இந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களுடைய ஜேர்னி எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணீங்க அண்ட் இப்போ உங்கள் ஜேர்னி எங்கே போயிட்டுருக்கு இது எல்லாத்தையும் எங்கூட ஷேர் பண்ணியிருந்தீங்க. வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். எவ்ரி வீக்கெண்ட் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறதும் எவ்ரி வீக்கெண்ட் உங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய ரெஸ்பான்ஸ் ஃபீட்பேக்ஸ் இதெல்லாம் கேட்கறதுக்கு தான் வந்து நான் அந்த ஷோ முடிச்சோன்னே காத்திருப்பேன். ஸோ அப்படி அந்த சனிக்கிழமை ஷோ ஆனர் போன பிறகு என்னுடைய எதிர்பார்ப்புகள் உங்கள் கிட்டேருந்து வரக்கூடிய மெசேஜஸாக இருக்கும். அண்ட் இன் தேட் கேஸ் ஒன்ஸ் அகேன் ஹாப்பி அண்ட் தேங்க்யூ. ஸோ எஸ் போன வார கதை முடிஞ்சு, அதுக்கு முன்னாடி வர கதையெல்லாம் முடிஞ்சா, இப்போ இந்த வார கதை வந்து நம்மெல்லாம் பலரும் யோசிக்காம பண்ணக்கூடிய ஒரு மிஸ்டேக் பற்றின ஒரு கதை தான். இங்கே வந்து சந்தோஷம் இந்த மாதிரி ஒரு மிஸ்டேக்கை பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிக்ரெஷனுக்குள்ளே போகிற ஒரு கதை. சி, நம்ம கூடவே இருக்கும்போது நம்ம பல பேருடைய அருமை நமக்கு தெரியறதே இல்லை. திடீர்னு ஒரு நாள் அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது, திடீர்னு நம்ம வந்து நம்ம வீட்டில் நம்மளுடைய பெரியவங்களை, நம்ம வீட்டில் நம்முடைய குழந்தைங்களை, நம்ம வீட்டில் நம்மளுடைய சிப்ளிங்ஸை ஹேண்டில் பண்ணுற விதங்கள் சரியில்லைன்றதை நம்ம உணர்த்துறதுக்கு ஒரு திரைப்படமோ ஒருத்தங்க ஒரு சீனோ நம்ம கண்ணு முன்னாடி வந்து நிற்கும். அல்லது நம்ம பக்கத்து வீட்டில் யாரோ ஏதோ பண்ணுறதை பார்க்கும்போது சே நம்மளும் இந்த மாதிரி பண்ணிட்டோம் இல்லை அப்படின்ற ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். ஸோ எப்பவுமே நம்ம பண்ணுற ஒரு பிக்கஸ்ட் மிஸ்டேக் கூட இருக்கும்போது அந்த அருமை நமக்கு புரியாமல் இருக்கிறது தான். ஸோ இங்கே சந்தோஷம் கூட இருக்கும்போது அருமையை புரிஞ்சுக்காமல் விட்டுட்டோமேன்னு வருத்தப்படுறாது. என்ன தப்பு பண்ணார் தெரிஞ்சுக்க ஸ்டே டியூன் டு 89.4 தமிழ் எஃப்எம். அண்ட் உங்கள் ஸ்டோரிஸ் அனுப்புறதுக்கு 89.4 தமிழ் எஃப்எம் உடைய இன்ஸ்டாகிராம் அண்ட் ஃபேஸ்புக் பக்கங்களில் அனுப்புங்க. ஆல்சோ 0502528940 வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. அண்ட் என்னுடைய இன்ஸ்டா பக்கம் ஆர்ஜி நிவேதாக்கு அனுப்புங்க. அண்ட் கதை தொடங்கலாமா?

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: உனக்கு தெரியுமா 360 திர்ஹாம்ஸ் பே பண்ணா 425 திர்ஹாம்ஸ் வேல்யூ திரும்ப கிடைக்கும்.
2: என்னடா ஷேர் மார்க்கெட்ல எதுவும் இன்வெஸ்ட் பண்ண போறியா?
1: அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டு சந்தாவா 360 திர்ஹாம்ஸ் செலுத்தினா ஒரு வருஷத்துக்கு தினமும் தினத்தந்தி நியூஸ் பேப்பர் நம்ம வீட்டுக்கே வருமே. கூடவே மொத்தம் 425 திர்ஹாம்ஸ் வர்த்துள்ள கிஃப்ட் வவுச்சர்ஸ் கிடைக்குதே.
2: அப்ப இதோ உடனே நானும் பே பண்றேன். ஆண்டு சந்தாவுக்கு இன்று அழையுங்கள். 858 தினமும் படியுங்கள். தினத்தந்தி அமீரகத்தின் ஒரே தமிழ் நாளிதழ். தினத்தந்தி.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சில பழக்க வழக்கங்கள் நமக்குள்ள மட்டும் இல்லை, நம்ம பேரண்ட்ஸ்குள்ள இருக்கும். நம்மளுடைய ஹேபிட்ஸ் அப்படிங்கிறது நம்ம மாத்திக்கிட்டே இருப்போம், ஆனா நம்ம பேரண்ட்ஸ் ஃபார் லாங் இயர்ஸ் ஒரே மாதிரி ஒரு ஹேபிட் வச்சிருப்பாங்க. 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜே நிவேதா. என் அப்பா வந்து லாஸ்ட் 5 இயர்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி அவர்கிட்ட ஒரு ஹேபிட் இருந்தது. காலையில எந்திரிச்சிருவாரு, நேரா வந்து கிளம்பிடுவாரு வீட்டை விட்டுட்டு, ஒரு 6 மணி போல கிளம்பி ஒரு ரவுண்ட் அந்த ஏரியா முழுக்க ஒரு வாக்கிங் மாதிரி ரவுண்ட் போயிட்டு அப்படியே அந்த முக்கு கடையில ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வருவாரு. அதுக்கப்புறம் ஒரு 1 ஹவர் அந்த நியூஸ் பேப்பருடைய ஸ்டார்டிங் எண்ட்ல இருந்து எண்ட் வரைக்கும் மொத்தமா படிச்சு உலக நடப்புகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சு கைக்குள்ள வச்சிருந்திருப்பாரு. ஏதாவது ஒண்ணு கேட்டா எல்லாமே சொல்லுவாரு. அப்படி நிறைய விஷயங்கள் அப்பா கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது உண்டு. அப்படி சந்தோஷுடைய அப்பாவுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு. எல்லா நாள் ராத்திரி 8 மணி ஆச்சுன்னா டின்னர் டேபிள் உட்காந்து அவர் அந்த ஸ்பூன் எடுத்து 2 தட்டு தட்டுவாரு. ஸோ தட் எல்லாருமே ஆன் டைம் சாப்பிட்டு சீக்கிரமே தூங்கி காலையில நேரமே எழுந்து அவங்கவுங்க வேலைக்கு போகணும் அப்படிங்கறது அதனுடைய அர்த்தம். ஆனா இன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அந்த டேபிளை தட்டுறதுக்கு ஒரு ஆள் இல்லை, என் அப்பா இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த 8 மணிக்கு அவர் வந்து தட்டும் போது அவ்வளோ ஒரு கோபம், அவ்வளோ ஒரு இரிட்டேஷன். சே, சும்மாவே இருக்க மாட்டாரா அந்த மனுஷன், ராத்திரியானா இதே வேலை, கிளம்பி வந்துட வேண்டியது. இந்த மாதிரி புலம்பல்கள் சந்தோஷ் மட்டும் இல்ல, சந்தோஷுடைய மத்த சிப்ளிங்ஸ் அதாவது அவருக்கு ஒரு தங்கச்சியும் ஒரு தம்பியும் இருந்தாங்க. இவங்க ரெண்டு பேரும் இதே புலம்பல்களை புலம்பி இருக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு புலம்புறதுக்கோ தன்னை சாப்பிட்டியான்னு கேக்குறதுக்கோ கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வரத்துக்கோ இங்க யாரும் இல்லை.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. ராகவன் சந்தோஷுடைய அப்பா, அகிலா, சந்தோஷ், சுரேஷ், இதான் மூணு பசங்க. தேவகி அம்மாவுடைய பேர். ஒரு அழகான குடும்பம். கடந்த 2 வருஷமா இந்த 8 மணிக்கு ஓடி வர பழக்கம் எல்லாம் சந்தோஷ்க்கு இல்லை. ஏன்னா சந்தோஷ் ஊர்லயே இல்லை. ஆனாலும் கரெக்டா அவங்களுடைய டின்னர் டைம் 8 மணிக்கு அவருக்கு ஒரு கால் வரும். எல்லாரும் டேபிள்ல ஒன்னா உட்காந்து சாப்பிடும் போது நீயும் லைன்ல இருக்கணும் அப்படிங்கிறது அப்பாவுடைய ஒரு கட்டாயமா இருந்துச்சு. ராகவன் இந்த வயசுல இறந்து போவார் அப்படிங்கறது யாருமே எதிர்பார்க்கல. திடீர்னு ஒரு நாள் சந்தோஷ் குறுக்கால், தம்பி அப்பாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்கோம், உன்னால வர முடியுமா அப்படின்னு. அன்னைக்கு நேரத்துக்கு என்ன பண்றதுன்னு புரியாத சந்தோஷ் வேக வேகமா ஆபீஸ்ல லீவ் அப்ளை பண்ணிட்டு ஓடி வர்றாரு. மத்தவங்களால கடைசி நாட்களை அப்பாவோட கடக்க முடிஞ்சது, ஆனா சந்தோஷால அது முடியல. 2 வருஷமா வெறும் போன் கால்லையும் வீடியோ கால்லையும், அதுவும் கிடைச்ச நேரத்துக்கு மட்டுமே அப்பா கூட பேசிட்டு இருந்த சந்தோஷ் தான் பண்ண எல்லா தப்புகளையும் யோசிச்சு யோசிச்சு பார்த்து அந்த ஃபிளைட்ல டிராவல் பண்றாரு. சே, இன்னும் கொஞ்ச நாள் பேசியிருக்கலாம், இன்னும் அதிகமா நாட்கள் ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், ஒரு வருஷம் விட்டுருந்தா அப்பாவை யூகேக்கு கூட்டிட்டு வந்திருக்கலாம், அப்பாவுக்கு ஊர் சுத்தி காட்டியிருக்கலாம், வெளிநாடு பயணங்கள் கூட்டிட்டு போயிருக்கலாம், நல்ல சட்டை வாங்கி கொடுத்துருக்கலாம், நல்ல செருப்பு வாங்கி கொடுத்துருக்கலாம், நல்ல வாட்ச் வாங்கி கொடுத்துருக்கலாம், நான் இப்பதான் சம்பாதிக்க ஆரம்பிச்சேன், நான் எவ்வளவோ அப்பாவுக்கு பண்ண நினைச்சேன், இது எதுவுமே அப்பா பார்க்க முடியாம போயிட்டாரு, இது எதுவுமே அப்பா அனுபவிக்காம முடியாம போயிட்டாரு, இது எல்லாமே நினைச்சு நினைச்சு அந்த ஃபிளைட் பயணத்தை மேற்கொள்றாரு. ஒரு நிமிஷம் கூட, ஒரு நொடி கூட தூங்க முடியல. ஓடி வந்து பாக்குற சந்தோஷ்க்கு அதிர்ச்சி தான் கிடைச்சது.
2: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா? தமிழ் எஃப்எம்ல இன்னைக்கு 100

மொழிகள் வளமிக்க உளமுற்ற தீ தன்னேரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. யூகேல இருந்து சென்னை லேண்ட் ஆன நொடி சந்தோஷ்க்கு வந்த அழைப்பு அம்மா தேவகி கிட்ட இருந்து. அப்பா நம்மளை விட்டு போயிட்டாருப்பாங்கிற அழுகுரலோட 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜி நிவேதா 13 மணி நேர ஃப்ளைட் ஜேர்னி. 13 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்பா கிட்ட பேசியிருந்திருக்கலாம்ல, ஒரு வாட்டி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்திருக்கலாம்ல. ஒரே ஒரு குரல், அப்பா நான் வந்துட்டு இருக்கேன், எனக்காக உயிரை பிடிச்சி வைங்கன்னு நான் சொல்லியிருக்கலாம்ல, எங்களை விட்டு போயிடாதீங்கப்பான்னு நான் கேட்டிருக்கலாம்ல. இதெல்லாம் தான் சென்னை ஏர்போர்ட் வாசல்ல சந்தோஷ் மனசுல ஓடுது. யார்கிட்ட போய் என்ன சொல்றது, என்ன அழுகிறது, எதுவுமே புரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இதே ஏர்போர்ட் வாசல்ல வழி அனுப்பி வச்ச குடும்பம் இன்னைக்கு தன்னை கூப்பிட வரல. கூப்பிட வர நிலைமையில அவங்க இல்ல. தம்பி பத்திரமா போயிட்டு வா, திரும்பி வரும்போது நிறைய சம்பாதிச்சுட்டு பேரும் புகழோட வா, அப்பா உனக்காக இதே ஏர்போர்ட்ல காத்திருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தம்பின்னு கூப்பிடுறதுக்கு அவர் இல்ல. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது எல்லாத்தையும் உட்கொள்றதுக்கும் தனக்கு என்ன பண்ணுனே புரியாத நேரத்துலதான் சுஹாசினிங்கிற பொண்ணாங்க அறிமுகமாக்குறாங்க. என்னாச்சு, ஆர் யூ ஓகே, டு யூ நீட் ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது அந்த குரலை கேட்டு ஓனு கதறி கதறி ஏர்போர்ட்ல அழுகிறாரு சந்தோஷ். ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் சுவாசனைக்கு புரியுது.
2: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா, இது ஒரு கனவா.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. யூகேல இருந்து சென்னை லேண்ட் ஆன நொடி சந்தோஷ்க்கு வந்த அழைப்பு அம்மா தேவகி கிட்ட இருந்து. அப்பா நம்மள விட்டு போயிட்டாருப்பாங்கிற அழுகுரலோட 89.4 தமிழ் எஃப்எம் காக ஆர்ஜி நிவேதா 13 மணி நேர ஃபிளைட் ஜேர்னி. 13 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி அப்பா கிட்ட பேசியிருந்திருக்கலாம்ல, ஒரு வாட்டி அந்த வாய்ப்பு எனக்கு கிடைச்சிருந்திருக்கலாம்ல. ஒரே ஒரு குரல், அப்பா நான் வந்துட்டு இருக்கேன், எனக்காக உயிரை பிடிச்சி வைங்கன்னு நான் சொல்லியிருக்கலாம்ல, எங்களை விட்டு போயிடாதீங்கப்பான்னு நான் கேட்டிருக்கலாம்ல. இதெல்லாம் தான் சென்னை ஏர்போர்ட் வாசல்ல சந்தோஷ் மனசுல ஓடுது. யார்கிட்ட போய் என்ன சொல்றது, என்ன அழுகிறது, எதுவுமே புரியல. 2 வருஷத்துக்கு முன்னாடி சந்தோஷமா இதே ஏர்போர்ட் வாசல்ல வழி அனுப்பி வச்ச குடும்பம் இன்னைக்கு தன்னை கூப்பிட வரல. கூப்பிட வர நிலைமையில அவங்க இல்ல. தம்பி பத்திரமா போயிட்டு வா, திரும்பி வரும்போது நிறைய சம்பாதிச்சுட்டு பேரும் புகழோட வா, அப்பா உனக்காக இதே ஏர்போர்ட்ல காத்திருப்பேன்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு தம்பின்னு கூப்பிடுறதுக்கு அவர் இல்ல. இது எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிறதுக்கும் இது எல்லாத்தையும் உட்கொள்றதுக்கும் தனக்கு என்ன பண்ணுனே புரியாத நேரத்துலதான் சுஹாசினிங்கிற பொண்ணாங்க அறிமுகமாகறாங்க. என்னாச்சு, ஆர் யூ ஓகே, டு யூ நீட் ஹெல்ப் அப்படின்னு கேட்கும்போது அந்த குரலை கேட்டு ஓனு கதறி கதறி ஏர்போர்ட்ல அழுகிறாரு சந்தோஷ். ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் சுவாசனைக்கு புரியுது.
2: கண்ணாடா ஒரு பாட்டு போட்டா 100 பாட்டு போட்டா.

0: காதல்
1: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
0: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. நம்ம எல்லாரும் மனுஷங்க தான். நம்ம யாராலையும் இந்த மாதிரி விஷயங்களை அவ்வளோ ஈஸியாக ஹேண்டில் பண்ணிட முடியாது. குறிப்பாக திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இல்லைப்பா அப்படின்னு சொல்கிறத நம்மளால் ஏற்றுக்க முடியுமா என்ன? அதே தான் சந்தோஷ். அன்னைக்கு கடவுள் அனுப்பி வச்ச ஒரு ஏஞ்சலா கண்ணுக்கு சுஹாசினி தெரியறாங்க. ஏன்னா சுஹாசினியால் மட்டும்தான் சந்தோஷம் வீட்டுக்கு பத்திரமா கொண்டு போக முடியும். அல்லது அங்கேயே உடஞ்சி அழுது என்ன பண்ணுறதுன்னு புரியாமல் திணறி போயிருப்பாரு சந்தோஷ். எங்க அப்பான்னு சொல்லி சொல்லி அவர் அழுகிறத கேட்டு கண்டிப்பா அவருக்கு ஒரு உதவி தேவைப்படுதுன்னு சுவாசினிக்கு புரியுது. வாங்க நான் கூட்டிட்டு போறேன். உங்க வீடு எங்கன்னும் போது எதுவுமே அவர் பேசல. சரி உங்க வாலெட் கொடுங்க, உங்க ஐடி கார்டு கொடுங்க, நான் அங்க செக் பண்றேன் அப்படின்னு அங்க பார்க்கும்போது ஓகே, நுங்கம்பாக்கம்ல வீடு இருக்கு. ஆனா சுவாசினி போக வேண்டியது பல்லாவரம். நுங்கம்பாக்கம் எங்கேயோ இருக்கு, பல்லாவரம் எங்கேயோ இருக்கு. இருந்தாலும் நுங்கம்பாக்கம் வரைக்கும் சந்தோஷம் கொண்டு போய் வீட்டுல விட வேண்டிய ஒரு கடமை, ஒரு அன்பு அல்லது ஒரு அக்கறை யாரோ அப்படின்னு விட்டுட்டு போற அளவுக்கு அவங்களால முடியல. உடனே என்ன பண்றாங்க, ஒரு டாக்ஸி பிடிச்சு சந்தோஷ கார்ல ஏத்தி கூடவே போய் நுங்கம்பாக்கம் வீட்டு வரைக்கும் இறக்கி விடணும்னு முடிவெடுக்கிறாங்க. போற வழியெல்லாம் புலம்பி அழுதுகிட்டே இருக்கிறாரு. என்னதான் பண்ண முடியும் அந்த பொண்ணாலையும்? கூட்டிட்டு போகதான் முடியும், ஆறுதல் சொல்லதான் முடியும். போன அப்பாவை திருப்பி கூட்டிட்டு வர முடியுமா என்ன? வீட்டு வாசல்ல இறக்கி விட்டப்போ ஓடி கதறி போய் அழுகிற சந்தோஷ பார்த்து ஓரமா நிக்கிறாங்க சுஹாசினி.
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
3: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
4: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
3: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
5: 1 2 3 4 5 6 7 8 9 10.
6: என்னப்பா என்னிட்டு இருக்க, கண்ணாமூச்சியா?
5: தமிழ் எஃப்எம்ல

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சுறுசுறுப்பா ஆக்டிவா இருக்கிற ஒரு மனுஷன், திடீர்னு இல்ல வீட்டுடைய தூணா இருந்த மனுஷன், திடீர்னு இல்லனா அந்த வீடு எப்படி இருக்கும்? அப்படிதான் இருக்கு இப்போ சந்தோஷுடைய வீடு. 89.4 தமிழ் எஃப்எம் காக ஆர்ஜி நிவேதா ஒவ்வொரு ராத்திரியும் அந்த 8 மணி தான் அப்பாவுடைய அன்பான நேரம், அப்பா ஆசைப்படக்கூடிய நேரம். ஆனா இன்னைக்கு ராத்திரி அந்த 8 மணிக்கு அப்பா இல்ல, அப்பா கூப்பிடல, யாரும் ஒன்னா இல்ல, யாருக்கும் சாப்பிடணும்னு தோணல. டிவி அப்பா சாப்பிடுற நேரத்துல மட்டும்தான் ஓய்ந்திருக்கும், மற்ற நேரத்திலாம் ஓடிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நாட்டு நடப்பு தெரிஞ்சுக்க அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும், நியூஸ் தெரிஞ்சுக்க ரொம்ப பிடிக்கும். அந்த டிவி அப்பா தூங்குற வரைக்கும் ஓடிட்டே இருக்கும். ஆனா இந்த டிவி இப்போ ஓடல, வீட்டு வாசல் இருக்கக்கூடிய அந்த சேர் காலியா இருக்கு, வீடு மொத்தம் அமைதி நிறைஞ்சிருக்கு, யாருக்கும் என்ன பேசணும்னு புரியல. அம்மா அழுகுரலோட சந்தோஷ கட்டி பிடிச்சிருக்காங்க. இன்னைக்கு இந்த பொறுப்பை எடுத்துக்கணும், இந்த குடும்பத்தை பார்த்துக்கணும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், அம்மா காரதல் சொல்லணும், தம்பி தங்கச்சிக்கு கூட துணையா நிக்கணும், எல்லாமே தன்னுடைய கடமை தான் அவருக்கு தெரிஞ்சாலும் தனக்கு யார் காரதல் சொல்லுவா? தான் எதிர்பார்க்காத இந்த இழப்ப தான் எப்படி ஈடுகட்ட போறாங்க? யார் அதுக்கு பதில் சொல்ல போறாங்க? யார் மேல நான் கோவப்படுவேன்? பதில் இல்லல்ல, திரும்பி நான் யூகேக்கு போக விரும்பல, எங்க அப்பா இருக்கக்கூடிய இந்த வீட்டிலேயே வாழணும்னு ஆசைப்படுறேன். அந்த ஆசைய நான் யார்கிட்ட போய் சொல்லுவேன்? சந்தோஷ்காக நம்மளும் நிறைய யோசிக்க வேண்டியிருக்குல்ல.
2: You are listening.

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும்போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
2: Terms and conditions apply. Joy Alukas, world's favorite jeweler.
3: You are listening.

0: ஒரு கதை சொல்றேன் சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. மாதங்கள் கடக்குது. லீகல் ஹேர், எஸ், ப்ராப்பர்ட்டி, டாக்குமெண்ட்ஸ், அக்கவுண்ட்ஸ், ஹேண்ட்லிங் நிறைய நடக்குது. 89.4 தமிழ் FM-க்காக ஆர்ஜி நிவேதா அப்பா அப்படிங்கிற வீட்டுடைய தூண் இல்லை அப்படிங்கிறத யோசிச்சு அதுலேருந்து மீண்டு வரதே ஒரு பெரிய சவால். இதுக்கு நடுவில் நான் தான் அவருடைய வாரிசு அப்படின்னு நிரூபிக்க வேண்டிய பல இடங்கள், அவருடைய அக்கவுண்ட்ஸை ஹேண்டில் பண்ண வேண்டிய பல இடங்கள், ப்ராப்பர்ட்டி பேரை மாற்ற வேண்டிய பல இடங்கள், இதெல்லாம் பார்க்கும்போது காசு, பணம், ப்ராப்பர்ட்டி இது எதுவும் இல்லைப்பா, நீங்கள் தான்ப்பா திருப்பி வரணும், இது இல்லைனா கூட அதை சம்பாதிச்சுக்கலாம்ப்பான்னு சொன்னால் மட்டும் நடந்துருப்போதா என்ன? அமைதியாக இருந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது. அப்பாவுடைய கபோர்டு திறந்து பார்த்தா அங்கே அவர் மடித்து வச்ச துணிகள், அழகழகாக வீட்டில் எல்லா விஷயங்களையும் பார்த்து பார்த்து வைக்கக்கூடிய அப்பா, அவருடைய கை கடிகாரம், அவருக்குன்னு ஒதுக்கப்பட்ட சேர், அவருடைய பிளேட், அவருடைய ஸ்பூன், இது எல்லாமே ஏதேதோ கதைகள் சொல்லுது. ஒவ்வொரு முறையும் அப்பாவை எதிர்பார்க்கும் போதெல்லாம் அவர் அனுப்பின வாய்ஸ் நோட்ஸை கேட்டு கேட்டு ஆறுதல் அடைச்சிட்டே இருக்கிறாரு சந்தோஷ். அதே நேரத்தில் பெரியவங்க, மூவ் ஆன் ஆகுப்பா, வாழ்க்கை மாறும், லைஃப் மூவ் ஆன் ஆகணும்னுலாம் சொன்னாலும் முடியலை. ஒவ்வொரு முறையும் அப்பா பற்றி யோசிக்கும் போது அப்பாவுடைய ரூமில் போய் உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்கிற சந்தோஷ் கண்ணில் ஒரு டுடூ லிஸ்ட் படிக்கப்படுது. அந்த டுடூ லிஸ்ட் அவங்க அப்பாவுடையது. அதில் அவருக்கு ரொம்ப முக்கியமாக படக்கூடிய விஷயங்கள் என்னவாக இருந்திருக்கு தெரியுமா? ஈட் டுகெதர், நம்ம கிராமத்தை போய் பார்க்கணும், ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுக்கணும், அம்மாவுடைய ஆசை சாப்பாடை சாப்பிடணும், ஒரு நாள் முழுக்க ஃபோன் இல்லாமல் இருக்கணும், குழந்தைங்களோட பேசிக்கிட்டே இருக்கணும், இப்படி நிறைய விஷயங்களை எழுதியிருக்கிறாரு. தரும் எழுத்தாவே முடிஞ்சு போச்சுங்கிற வருத்தம் இன்னும் அழுகை அதிகரிக்குது சந்தோஷ்குள்ள.

0: ஒரு கதை சொல்லிட்டா சார்.
1: குட்டி ஸ்டோரி வித் நிவேதா. சந்தோஷுடைய அம்மா தேவகி ரொம்ப ஸ்ட்ராங் ஆனவங்க. இதுக்கு பிறகும் வாழ்க்கை இருக்குங்கிறத அதிகமா நம்புறவங்க. சந்தோஷுடைய அழுகைக்கு ஆறுதல் இப்ப அவங்கதான். 89.4 தமிழ் எஃப்எம்காக ஆர்ஜி நிவேதா அன்னைக்கு ராத்திரி 8 மணிக்கு அப்பா உட்காரக்கூடிய அந்த சேர்ல இருந்து ஒரு சத்தம் வருது. மொத்த குடும்பமும் திரும்பி பாக்குது. தேவகி அப்பா எப்படி ஸ்பூனை தட்டி எல்லாரையும் சாப்பிடறதுக்கு கரெக்டா 8 மணிக்கு கூப்பிடுவாங்களோ அந்த இடத்துல தேவகி உட்கார்ந்துருக்கிறாங்க. குடும்பம் மொத்தத்துக்கும் ஆச்சரியம், அதிர்ச்சி, அன்பு எல்லாம் கலந்துருக்கு. ஏன்னா இது அப்பா ஆசைப்பட்டு ஒரு தருணம். இந்த தருணத்தை ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னா அம்மாவால மட்டும்தான் முடியும். அகிலா வேகமா உட்காந்துட்டா சேர்ல. அதுக்கு பிறகு சுரேஷும் வேகமா வந்து உட்காந்துட்டான். சந்தோஷ் குழப்பமா இருக்கிறாரு. வேக வேகமா சுரேஷ் சந்தோஷ கூட்டு வந்து உட்கார வச்சு, இனி நம்மதான் குடும்பம், அப்பா நமக்குள்ளதான் இருக்கிறாரு. சந்தோஷ் அழுகையை நிறுத்து. நீ செய்ய வேண்டியதெல்லாம் அப்பாவுடைய டு-டூ லிஸ்ட நீ செஞ்சு காட்டணும். அவருடைய வாழ்ந்த இடத்துக்கு நம்ம போகணும். குடும்பமா நம்ம ஒரு புகைப்படம் எடுக்கணும். இது எல்லாத்தையும் பண்ணா கண்டிப்பா அவர் சந்தோஷப்படுவார். இப்படி சொல்லி அன்னைக்குதான் ரொம்ப மாதங்கள் கழித்து மொத்த குடும்பமும் சந்தோஷமா டின்னர் சாப்பிடுறாங்க. காலையில விடியுது. விடியும் போது யூகேக்காக கிளம்புற ஏற்பாடுகள்ல சந்தோஷம் இருக்கும் போது ஒரு கார் வீட்டு வாசல்ல வந்து நிக்குது. வேற யாரும் இல்ல, சுவாசினி. நீங்க ஓகே ஆயிட்டீங்கன்னா உங்களை வந்து பாக்கணும்னு நினைச்சிட்டே இருந்தேன். தேவகி அம்மா நம்பர் வாங்கிட்டு போனேன், அவங்கதான் இன்னைக்கு வர சொன்னாங்க. நீங்க ஓகேவா அப்படின்னு கேட்டு கையில ஒரு புத்தகத்தை கொடுக்கறாங்க. அந்த புத்தகம் லெட்டிங் கோ. பீப்புள் நம்மளை விட்டு போனாலும் வி ஸ்டில் ஹாவ் டு மூவ் ஆன் வித் அவர் லைஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம். எஸ், வி ஆல் ஹாவ் டு மூவ் ஆன். சந்தோஷ் கதையிலிருந்து உங்களுக்கு புரிஞ்ச விஷயம் என்ன அப்படிங்கிறதையும், இதே மாதிரி உங்க வாழ்க்கையில வேற ஏதாவது கதைகள் இருக்கா அப்படிங்கிறதையும் 89.4 தமிழ் எஃப் முடிய இன்ஸ்டா மற்றும் ஃபேஸ்புக் பக்கங்கள்லையும், ஆர்ஜி நிவேதாங்கிற என்னுடைய இன்ஸ்டா பக்கங்கள்லையும், ஆல்சோ 0502528940ங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கும் அனுப்ப மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் வீக்கெண்ட் நான் உங்களை சந்திக்கிறேன். Until then, this is your ஆர்ஜி நிவேதா signing off. Take care. Happy weekend.

0: 99.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்.
1: கண்ணுக்குள் நூறு நிலவா, இது ஒரு கனவா,
2: இது ஒரு கனவா.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Al Tawassul Group of Companies.

0: be back after a short commercial break.
1: சேஞ்சிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் ஃபுட் ஹேபிட்ஸால கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன் மாதிரி செரிமான பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கா? அப்போ இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க @ ஆயுர்ட்ரேட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: என்னப்பா என்ன கேட்டிருக்க, கண்ணாமூச்சியா?
2: தமிழ் எஃப்எம்ல

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்,
2: விஎன்சிடி குளோபல் in Abu Dhabi summer discount villa sales,
3: 20 lakhs to 40 lakhs varaikum price discount.
4: Chennai's top 5 locations ECR, OMR, Porur, Pommal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa va book panunga. Yes, 2 BHK ku 20 lakhs discount, 3 BHK ku 30 lakhs discount and 4 BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
5: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 am to 8 pm Ramadan ஹோட்டல் கார்னிஷ் அபுதாபில நடக்குது. கால் 0501168848 0501168848.
6: 1 lakh இல்ல 2 lakhs இல்லங்க, 20 lakhs to 40 lakhs சூப்பர் டிஸ்கவுண்ட் ஆன் ஆல் விலா ப்ராஜெக்ட்ஸ்.
7: என்னப்பா என்னிட்டு இருக்க கண்ணாமூச்சியா?
8: தமிழ் FM

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ALD ப்ராப்பர்ட்டிஸ் இன் 4வது ஆண்டு

0: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
1: தொடர்புகளுக்கு 0555-243-536 அல்லது yaalkalviyagam.com.
2: 91 போடு. 90s not out.

0: We'll be back after a short commercial break.
1: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் August 9th வரை மட்டும் தான்.
2: Joy Alucas, world's favorite jeweler.
3: Dry skin, acne, eczema, hair fall issues, இதெல்லாம் இப்ப யாருக்கு தான் இல்ல சொல்லுங்க. பட் ஆயுர்வேதால இதுக்கு எல்லாத்துக்கும் எஃபெக்டிவ் அண்ட் லாங் லாஸ்டிங் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு, தெரியுமா? இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர்ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓஎஸ்எஸ் அண்ட் DIP1 துபாய்.
4: You are listening to Club Tamil only on

0: 10 AM to 8 PM Ramada Hotel Cornish Abu Dhabi le nadakkudhu. Call 0501168848 0501168848.
1: 1 lakh illa 2 lakhs illenge 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
2: Mari enna soodu enna soodu
1: anna solra mari ellarum indha summer la soota anubavichikittu irukom ana car eduthittu veliye pogam irukka mudiyuma mudiyadhu andha car la AC correct-a work aagano illa appo dhaan summer சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளுகுளுன்னு போங்க.
2: அப்படிங்களா, ரொம்ப சந்தோஷம்.
3: எனக்கு சக்கரை வியாதி,
2: சுகரா, இது எத்தனை நாளா?
3: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
2: ஒரு உடம்புக்குள்ள ஒரு கோடி வியாதியா
3: சார்?
1: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 ல சந்திக்கலாம்.
4: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.
5: இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள்.
6: ஹாய், நான் காஃபி.
7: ஹலோ, நான் தான் டிராவல்.
8: வணக்கம், நான் நினைவுகள்.
7: ஹாய், நான் தான் இயற்கை.
5: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
7: எங்கப்பா மனசு காணோம்?
9: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
2: Break it off another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4.

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12,000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
1: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 அண்ட் 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ். 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட். 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
0: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். By Altavasul Group of Companies.
2: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
3: தமிழ் FM செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
4: You are listening to Club Tamil only on 89.9.

0: We'll be back after a short commercial break.
1: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
2: எனக்கு சக்கரை வியாதி.
3: சுகரா? இது எத்தனை நாளா?
2: ரத்தக்கொதி வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
3: ஒரு உடம்புக்குள்ள 1 crore வியாதியா?
2: சார்,
4: இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2ல சந்திக்கலாம்.
1: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம் கிழி ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 dirhams தான்.

0: 89.4 தமிழ் எஃப்எம். தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
1: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
0: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர்.
2: ஒபேசிட்டி, டயபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன் மாதிரி லைஃப் ஸ்டைல் இஷ்யூஸ்ல சரியான நேரத்துல ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ணா பல வருஷத்துக்கு ஹாப்பி அண்ட் ஹெல்த்தியா வாழலாம். இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. அட் ஆயி ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயாசிஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
4: ஆனா எனக்கு கிடைச்சது
5: எனிவே 4 மணி ஆயிடுச்சா, சரி ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
6: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கை தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோஹோஸ்ட், கோஹோஸ்டா இருக்கும்.
7: எனக்கும் தான் ஒரு தீர்க்கான
5: நினைக்கிறேன்.
8: நகைகளுடன் தமிழகத்திலிருந்து உங்களுக்காக துபாயில் அன்னத்தங்கம் கோல்டன் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய்.
9: Take it back. You are listening to Club Tamil only on 89.4.

0: ஏய் ஆண்டனி, தெரிக்க லியோவை எவ்வளவு நாள் தான் தேடுவேன். பேசாம தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணு, பாட்டாச்சு கேட்போம்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஒரு கிரகம்க்கு என்ன வாங்கலாம்? கரெக்டாயா? இப்போ கோல்டே வாங்கலாம்.
3: டேய் என்ன சொல்ற?
2: நிஜம்தான், ஜஸ்ட் 1 திரஹம்ல இருந்து கோல்ட் வாங்கலாம். 100 திரஹம்ஸ்க்கு கோல்ட் பர்சேஸ் பண்ணா அவங்களுக்கு 20 திரஹம்ஸ் வர்த் கோல்ட் ஃப்ரீ, உங்களுக்கு 10 திரஹம்ஸ் ரெஃபரல் போனஸ். இது கம்ப்ளீட்லி சேஃப் அண்ட் லைசென்ஸ்டும் கூட.
4: கோல்ட் சேவ் பண்ணுங்க, லேட்டர் கோல்ட் பார் காயின் இல்ல கேஷா ரிடீம் பண்ணிக்கலாம். நீங்க இருக்கிற இடத்துக்கே வந்து டெலிவரியும் பண்ணுவாங்க. டவுன்லோட் எயின் கோல்ட் வாலெட் ஆப் ஆர் விசிட் தியர் ஸ்டோர் நியர் கோல்சூக் மெட்ரோ ஸ்டேஷன்.
5: VNCT Global இன் அபுதாபி சம்மர் டிஸ்கவுண்ட் வில்லா சேல்ஸ்,
6: 20 லட்சம் டு 40 லட்சம் வரைக்கும் பிரைஸ் டிஸ்கவுண்ட்.
7: சென்னையோட Top 5 locations, ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount oda unga villa book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
8: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi la nadakkudhu. Call 0501168848 0501168848.
9: 1 lakh illa 2 lakhs illenga, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.

0: வெள்ளி வரை காலை 6 மணி முதல் 7 மணி வரை உங்கள் விஷ்வாவுடன்.
1: 91 போடு.
2: எது?
1: 90s not out. உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு ஆயுர்வேத சிகிச்சை வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் இனாகுரல் ஆஃபரா வெல்னஸ் பேக் வெறும் 149 திர்ஹம்ஸ் தான்.

0: டாடி, தமிழ் FM ஆன் பண்ணுங்க டாடி. I need this daddy, I need this. பேக் நவ் நானும் US ல கூட அதே FM தான் டாடி கேப்போம்.
1: We'll be back after a short commercial break.
2: ஜாய் ஆலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் ஆலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் ஆலுகாஸ்ல நக வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
3: Joyalukas, world's favorite jeweler.
4: Alan Sari Exchange வழியா transact பண்ணி உங்க பணத்தை double பண்ணுங்க. இந்த summerல Alan Sari Exchange வழியா நீங்க பண்ற ஒவ்வொரு transaction மூலமா உங்க பணத்தை double பண்ணி up to 600,000 dirhams in cash and a brand new jet or T1 car win பண்ணுங்க. Valid until 13th August. TNCs apply. Download the Alan Sari Exchange app now.
5: We are about to take it back.
6: You are listening to Club Tamil only on 89

0: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். ஸ்கூல் வெக்கேஷன் ஆர் பேக் டு ஸ்கூல் சீசன், இந்த டைம்ல உங்க குழந்தையோட இம்யூனிட்டி ரொம்ப வீக் ஆகுறதால கோல்ட் காஃப் மாதிரி இஷ்யூஸ் வரும். அதற்கு ஆயுர்வேத முறையில ட்ரீட் பண்ண இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க. ஆயுட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிக்கன் ஓயசிஸ் அண்ட் டிஐபி ஒன் துபாய்.
1: என்ன
2: சொல்ற மாதிரி எல்லாரும் இந்த சம்மர்ல சூட்டா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கோம், ஆனா கார் எடுத்துட்டு வெளியே போகாம இருக்க முடியுமா? முடியாது. அந்த கார்ல ஏசி கரெக்டா ஒர்க் ஆகணும்ல, அப்பதானே சம்மர் சமாளிக்க முடியும். கவலையே படாதீங்க, அல்ட்ராஸ் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் இருக்காங்கல்ல, இந்த சம்மர்ல பெஸ்ட் ஆட்டோ ஏசி பார்ட்ஸ் வழங்கிட்டு இருக்காங்க. ஆல்சோ உங்க வெஹிக்கிளுக்கு பெஸ்ட் கூலிங் சொல்யூஷன் அல்ட்ராஸ்ல தான் கிடைக்கும். இப்பவே அல்ட்ராஸ்.me-ய விசிட் பண்ணுங்க. அப்புறம் என்ன, சம்மர்ல உங்க கார்ல குளு குளுன்னு போங்க.
1: அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம்.
3: செழித்தையும் தமிழே ஒளி.

நிகழ்ச்சிகள் வளமிக்க முளமுற்ற தீ தன்னீரிலா தமிழ் மொழிக்கென தமிழ் பண்பலை தரும் தனி நிகழ்ச்சி. வார நாட்களில் பிற்பகல் 2 மணி முதல் 3 மணி வரை 89.4 தமிழ் பண்பலையில் உங்கள் கிருஷ்ணியுடன்.

0: listening to 89.4 Tamil FM. Tamil FM.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்குக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட். நீங்க அன்னதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் 3 ரீசன் சொல்லவா? நம்பர் 1, இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்ஸிமேட்டா நீங்க 12000 ரூபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் 2, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
2: 3rd ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
1: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். Powered by Altavasul Group of Companies.
3: VNCT Global in Abu Dhabi Summer Discount Villa Sales.
4: 20 lakhs to 40 lakhs varikum price discount.
5: Chennai order top 5 locations ECR, OMR, Porur, Pammal, Sriperumbudur and Coimbatore and Madurai la up to 40 lakhs price discount order unga villa va book panunga. Yes, 2BHK ku 20 lakhs discount, 3BHK ku 30 lakhs discount and 4BHK ku 40 lakhs discount. Kudave 15 years free maintenance and free rental support.
6: In the discount sales event coming Sunday, July 26th, Sunday 10 AM to 8 PM, Ramada Hotel, Cornish, Abu Dhabi. Call 050-116-8848.
7: 1 lakh, 2 lakhs, 20 lakhs to 40 lakhs super discount on all villa projects.
8: மேடம் ஒரு நிமிஷம்.
9: எஸ்,
8: தமிழ் எஃப்எம் தெரியுமா? 89.4.
9: ஹா, நல்லா தெரியுமே.
8: சூப்பர் மேடம். அதுல 11-2 மசாலா கஃபே ஷோ தெரியுமா?
9: கேள்விப்பட்ட மாதிரி இருக்கு.
8: அதெல்லாம் கேட்டிருப்பீங்க மேடம். அதுல மதுன்னு ஒரு பையன் ஹேண்ட்ஸமா வந்து பேசுவானே, அவனை தெரியுமா?
9: எது, மதுவா?
8: அட என்ன மேடம், பெண்கள் அவன் ஷோக்கு கால் பண்ணி கூழாங்கல்லு கண்ணாலி சுண்டி பாண்டி அப்படி பாடுவாங்களே.
9: ஓ மை காட், யாரு அவரு?
8: அது நான் தான், அது என்னோட ஷோ தான்.
9: டாம் இட்.
1: 89.4 தமிழ் எஃப்எம் இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் மதியம் 11 மணி முதல் 2 மணி வரை மசாலா கஃபே கேளுங்க வித் RJ மது.
9: அடிங்க,
10: about to take it back.
1: You are listening to Club Tamil only on 89.4.

0: ஆர் லிசனிங் டு கிளப் தமிழ் ஒன்லி ஆன் 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம்.
1: என்ன
2: என்ன
1: ஏன் இப்படி பாக்குற?
2: ஒண்ணும் இல்லையே.
1: ஒண்ணு இல்லனா ஏய் ஏய் ஏன் கைய வைக்கிற?
2: ஏன் கை? நான் எங்க வேணாலும் வைப்பேன்.

0: 89.4 தமிழ் எஃப்எம், நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: We'll be back after a short commercial break.
2: ஆஸ்துமா அண்ட் அலர்ஜி இஷ்யூஸால நீங்க கஷ்டப்படுறீங்களா? அதுக்கு ஆயுர்வேதால தீர்வு இருக்கு. இன்னைக்கே டாக்டர் கீதா சதானந்தன் கிட்ட கன்சல்ட் பண்ணுங்க at ஆயுர் ட்ரீட் ஆயுர்வேதா, துபாய் சிலிகன் ஓஎஸ்எஸ் அண்ட் டிஐபி 1 துபாய்.
3: பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும்
4: உலகின் மிக பழமையான மொழி நம்ம தமிழ் தான். ஆன்லைன்லயே ஈஸியா அடுத்த தலைமுறைக்கு நம்ம தமிழை கொண்டு போய் சேர்க்கலாம். 7 வருட அனுபவத்தோட யாழ் கல்வியகம் அமெரிக்கன் தமிழ் அகாடமி அக்ரடிஷனுடன் நம்ம அமீரகத்துல தமிழ் வகுப்புகள் நடத்தி வராங்க.
5: தொடர்பு கிடைக்க 0555 2431536 அல்லது யாழ் கல்வியகம் .com.

0: அண்ணாச்சி குமுதாவே விரும்பி கேட்கிற ஒரே எஃப்எம் 89.4 தமிழ் எஃப்எம் தான் அண்ணாச்சி.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: ஜாய் அலுகாஸ்ல உங்களுக்காக தி ஜாய் ஆஃப் சம்மர். இந்த சம்மர்ல உங்க பர்ச்சேசஸ்க்கான கூலஸ்ட் டீல்ஸ் இங்க இருக்கு. டைமண்ட் ஜுவல்லரி வாங்கினா ஃப்ரீ கேஷ் வவுச்சர்ஸ், 1.99% இருந்து அஷ்யூர்டான மிக குறைந்த செய்கூலி, பழைய தங்கத்தை எக்ஸ்சேஞ்ச் பண்ணும் போது 0% டிடக்ஷன். இது மட்டும் இல்லாம இன்னும் எக்கச்சக்கமான ஆஃபர்ஸ் ஜாய் அலுகாஸ்ல. இனியாக ட்ரிப் பிளான் பண்றீங்களா? ஜிசிசி ஜாய் அலுகாஸ்ல நகை வாங்கினா இம்போர்ட் டியூட்டில 15% வரை சேவ் பண்ணலாம். அதிக பெனிஃபிட் உங்களுக்கு தான், மிஸ் பண்ணாதீங்க. இந்த எக்ஸ்க்ளூசிவ் சம்மர் ஆஃபர்ஸ் ஆகஸ்ட் 9th வரை மட்டும் தான்.
1: ஜாய் அலுகாஸ், வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவல்லர். ALD ப்ராப்பர்ட்டி 4வது ஆண்டு தொடக்க விழா சலுகையாக தஞ்சாவூர் பிக் பாஸ் ப்ராப்பர்ட்டி மற்றும் திருச்சி ராக்ஃபோர்ட் கார்டன் சிட்டியில் 24 மாத EMI ஸ்கீம் பெற்று மகிழுங்கள். அது மட்டுமல்ல, 18 மாதம் 12 மாதம் EMI கூட இருக்கு. புக் பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
3: எனக்கு சக்கரை வியாதி,
4: சுகரா, இது எத்தனை நாளா?
3: ரத்த கொதிப்பு வந்தப்போ அதுவும் சேர்ந்து வந்துருச்சு.
4: ஒரு உடம்பு ஒரு கோடி வியாதியா
1: சார்? இந்த அளவுக்கு உங்க பாடியில பிரச்சனை இருந்தா கூட நீங்க ஆயுர்வேத முறையில வேதாமிருதா ஆயுர்வேதா கிளினிக்ல சரி பண்ணிக்கலாம். 18 வருஷ அனுபவம் உள்ள டாக்டர் தீபா புருஷோத்தமன வேதாமிருதா ஆயுர்வேதிக் மெடிக்கல் சென்டர் அல்நாதா 2 சந்திக்கலாம்.
2: இன்ட்ரோடக்டரி ஆஃபரா அபியங்கம், கிழி, ஸ்டீம் பாத் மற்றும் ஃபேஸ் பேக் எல்லாம் சேர்த்து வெறும் 149 திரும்ஸ் தான்.

0: 99.4 தமிழ் FM இல் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8 மணி முதல் 11 மணி வரை.
1: அன்புடன் நான் brought to you by ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா. பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதற்கு ஒரே தீர்வு ஆயு ட்ரீட் ஆயுர்வேதா, DIP மற்றும் சிலிக்கனோயசிஸ். கால் 0588204172.
2: You're listening to Club Tamil on 89.4.

0: 99.4 Tamil FM. நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
1: You are listening to Club Tamil only on 89.4 Tamil FM. 89.4 Tamil FM.
2: எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் உன்னை தேடி வருவேன், என் செல்லம் ஓடி வருவேன். அன்பாக நான் இருந்திருந்தனா தோல்லையே தூக்கினு இருப்பேன். எங்க வீட்டு குத்து விளக்கு நீ கெட்டா என் வாழ்க்கையே கெத்து.

0: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.
1: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக் அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.
2: நீங்க அனதங்கம்ல கோல்ட் பர்ச்சேஸ் பண்ண டாப் த்ரீ ரீசன் சொல்லவா? நம்பர் ஒன், இங்க கோல்ட் வாங்கினா ஒரு பவுனுக்கு அப்ராக்சிமேட்டா நீங்க 12,000 ருபீஸ் வரைக்கும் சேவ் பண்ணுவீங்க இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது. நம்பர் டூ, இப்போ கோல்ட் ரேட்டும் கம்மியா இருக்கிறதால உங்க பட்ஜெட்ல கவர் ஆகிடும்.
3: தேர்ட் ரீசன் நான் சொல்றேன், அன்னதங்கம்ல 25% அட்வான்ஸ் செலுத்தி கோல்ட் புக் பண்ணிக்கலாம். 40% டிஸ்கவுண்ட் ஆன் 22 and 18 கேரட் கோல்ட் மேக்கிங் சார்ஜஸ், 40% ஆஃப் ஆன் டைமண்ட் பிரஷியஸ் ஸ்டோன் அண்ட் அன்கட் டைமண்ட், 30% ஃபிளாட் டிஸ்கவுண்ட் ஆன் பிளாட்டினம் ஆர்னமெண்ட்ஸ்.
2: கிரேட் ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸ் அட் அன்னதங்கம் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ், கராமா சென்டர், துபாய். பவர்ட் பை அல்தவசூல் குரூப் ஆஃப் கம்பெனிஸ்.
4: You're rocking with the DJ that keeps

0: பண்ற எல்லா கஸ்டமருக்கும் ஃப்ரீ கோல்ட் காயின் அண்ட் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன் பட்டா கொடுக்க போறாங்க. வெறும் 999 திரம்ஸ் கொடுத்து உங்க ட்ரீம் பிளாட்ட புக் பண்ணுங்க. கான்டாக்ட் 056-364-3646.
1: You are listening to Club Tamil only on 89.

0: இது
1: பாட்டு
2: ஒரு குட்டி கமர்ஷியல் பிரேக்கு அப்புறம் சந்திக்கலாம். ஸ்டே டியூன்ட்.

0: டு ஃப்ரைடே 7 AM டு 11 AM. மெர்சல் மார்னிங் வித் மீ கீர்த்தனா ஆன் 89.4 தமிழ் FM.
1: மெர்சல் மார்னிங் brought to you by ALD Properties. வெறும் 999 dirhams பே பண்ணி ட்ரிச்சியோட பிரைம் ஸ்பாட்ல உங்க பிளாட்ட புக் பண்ணுங்க. கோ-ஸ்பான்சர்ட் பை
2: ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச். உங்க பணத்தை டபுள் பண்ணி அப் டு 600,000 dirhams இன் கேஷ் பிளஸ் a brand new jet or T1 வின் பண்ணுங்க வித் ஆலன்சாரி எக்ஸ்சேஞ்ச்.

0: 99.4 Tamil FM. Nama radio, nama music.
1: Break it off for another hot explosive mix.
0: You're listening to Club Tamil on 89.4 Tamil FM.
2: ஐயோ, கேட்டா என்ன பார்த்து கேள்வி கேட்டா ஏன்னு அவனை அடிச்சுட்டு இருக்கீங்க. அப்படி என்ன கேட்டான்? என்ன கேட்டானா? காரை நம்ம வச்சிருக்கிறோம். இந்த காரை வச்சிருந்த சொப்பன சுந்தரிய இப்ப யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்கா? யாரு வச்சிருக்காங்கன்னு கேக்குறான்.

89.4 தமிழ் எஃப்எம். You are listening to Club Tamil only on 89.4.

0: 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக். இந்த சாம்ராஜ்யத்தின் மிக முக்கியமான சுயம்வரத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நம் அனைவரின் அரசியான மனதை வெல்ல போட்டியிடும் போட்டியாளர்கள். ஹாய், நான் காஃபி.
1: ஹலோ, நான் தான் டிராவல். வணக்கம், நான் நினைவுகள்.
2: ஹாய், நான் தான் இயற்கை.
0: இதுல மனசோட மனச வெல்ல போவது யாரு?
2: எங்கப்பா மனசு காணோம்.
3: அங்கே பாருங்கள், போட்டிக்கு ராஜாவின் பாடல்கள் வருகின்றன.
1: ராஜா பாட்டு போகுது, மனசும் பின்னாடியே போகுதே.
4: ராஜா பாட்டு போட்டிக்கு வந்தால் மனதை வெல்லத்தானே செய்யும்.
1: வார நாட்களில் மதியம் 3 மணி முதல் 4 மணி வரை மனசார கேளுங்க ராக் வித் ராஜா, only on 89.4 தமிழ் FM, நம்ம ரேடியோ, நம்ம மியூசிக்.
5: You are listening to Club Tamil, only on 89.4.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும்
1: ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா.

0: டாடி தமிழ் எஃப்எம் ஆன் பண்ணுங்க டாடி. ஐ நீட் திஸ் டாடி, ஐ நீட் திஸ் பேக் நவ். நானும் யூஎஸ்ல கூட அதே எஃப்எம் தான் டாடி கேட்போம்.
1: உலக அரங்கின் நடப்புகள், அரசியல் நிகழ்வுகள், விளையாட்டு தகவல்கள், வணிக செய்திகள், வானிலை நிலவரம், இவை அனைத்தையும் நடுநிலை தவறாமல் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஒவ்வொரு மணி நேரமும் இணைந்திருங்கள்.
2: தமிழ் எஃப்எம் செய்தி அறையில் இருந்து நான் உங்கள் கிருஷ்ணி மணிபாலன்.
3: You're listening to Club Tamil on 89.4.

இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு, அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும் ஹுக்கும் ஹுக்கும் அர்த்தமாயிருந்தா ராஜா. Hey guys, wake up.

0: sé qué se puede detener.
1: Rolex. Rolex.
2: Sir! Just sir!
3: இதை விட பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட்டா ஒரு எஃப்எம் காட்டுறவனுக்கு லைஃப் டைம் செட்டில்மெண்ட்லாம்.

10-6-0-0-0-2-8. This is the remix. Team Power 016. நாங்க வந்து போல சொன்னோம், திரும்ப வந்து போனோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி எப்படி போனோமோ அப்படியே திரும்ப வந்து போல சொன்னோம். சென்னை 28.

0: நாங்கள் எங்கேயும் போகலடா, இங்கே தான் இருக்கோம், இங்கே தான் இருப்போம். டீல் வித் இட்.
1: ஏய், நீ ஸ்டைலா பேசுவேன் நினைக்கல, அது தமிழ் எஃப்எம்ல நீங்க பாட்டு கேப்பீங்கன்னு கொஞ்சம் நினைச்சு பாக்கலீங்க. இட்ஸ் எ வெரி குட் சாய்ஸ்ங்க.

0: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்
1: 89.4 தமிழ் எஃப்எம் நம்ம ரேடியோ நம்ம மியூசிக்

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது 89.4 தமிழ் எஃப்எம். 89.4 தமிழ் எஃப்எம். 89.4

0: இதுக்கு மேல என்ன சொல்றது?
1: இங்க நான் தான் கிங், நான் போடுறதுதான் பாட்டு. அது கப் சிப்னு கேட்டு என்ஜாய் பண்ணதோ ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும்.

0: கண்ணா, ஒரு டைம் ஆன் பண்ணிட்டா ஆஃப் பண்ணவே கூடாது. ஹுக்கும் தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். தமிழ் எஃப்எம் கா ஹுக்கும். ஹுக்கும் ஹுக்கும். அர்த்தமாயிருந்தாச்சா?
1: ஒரு நல்ல ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? ஷோக்கு ஆன் டைம்க்கு வரணும், கேக்குறதுக்கு முன்னாடி கண்டென்ட்டா தரணும், மொத்தத்துல ரொம்ப ரொம்ப நல்லவனா இருக்கணும்.
2: ஹா, நான் எனக்கு கிடைச்சது
3: எனிவே 4 மணி ஆயிடுச்சா? சரி, ரெண்டு பாட்டு போடு, நான் வந்துறேன்.
4: ஒரு தரமான ஹோஸ்ட்னா எப்படி இருக்கணும் தெரியுமா? என் கூட எப்பவுமே சிங்க்லயே இருக்கணும். நான் பிரெயின் ராட்டா பேசினா கூட கைத்தட்டி சிரிக்கணும். மொத்தத்துல கோ ஹோஸ்டா இருக்கணும். எனக்கு தான் ஒருத்தி இருக்காங்க.
3: பாய். அவ்வளவுதான், அவளே சொல்லிட்டா. எவ்ரிடே ஈவினிங் ஈவினிங் கரக் வித் மீ ஆர்ஜே பிராவோ. மரியாதையா டியூன் பண்ணி சவுண்ட் வச்சு கேளு.
5: The Evening Correct presented by VNCT Global in Dubai Summer Discount Villa Sales. In the discount sale event coming Sunday, July 19th, Sunday 10 a.m. to 8 p.m. Park Regis Hotel near Bergerman la nadakkavirukku. Brought to you by Annathangam Gold and Diamonds. Kalai Nayam Mikka Nagaigaludan Tamilagathilirundu ungalukkaga Dubaiyil Annathangam Gold and Diamonds.